0: पाशुनाशकम् नमामिदं विनायकम्।
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்।

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5வது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சிறிய கீதம் பாட உள்ளேன். அதன் பெயர் அண்ணல் உங்கள் அன்பை நாடி. அண்ணல்

வாங்கினேன், இர இடம் வேண்டினேன், எண்ணி எண்ணி ஏங்கினேன், இர இடம் வேண்டினேன், நபியே உமை காணும் நாளை நானும்

மனம் கமலும் கஸ்தூரி வாசம் மேனி எங்கும் வீசுதே. நீர் சென்ற பாதை எல்லாம் மேகம்

0: நீ வேற வேலை இல்லன்னு சொன்னியாமே நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நாளைக்கு இன்டர்வியூ இருக்காமா போய் அட்டெண்ட் பண்ணுடா.
1: கண்டிப்பா போறேன்டா. அது சரி, இதெல்லாம் நீ எப்படிடா தெரிஞ்சு வச்சிருக்க?
0: எல்லாம் நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான். சரிவா, அடுத்த வாரம் கிரிக்கெட் மேட்ச் இருக்காமா, அதுக்கு இப்போல இருந்து கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணலாம்.

0: இதெல்லாம் சோனா ஃபேமிலியா சொல்றாங்க?
1: அட ஆமாண்டா, நேத்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அது எல்லாத்தையும் நம்ம சோனா எஃப்எம் 107.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில சொல்றாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: மற்றவர்களுக்காக நாம் மேற்கொள்ளும் மிக குறைந்த அளவு உழைப்பும் நமக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்பும் காந்திஜி. வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நான் விஜயப்ரியா. வேகமாக ஓடிட்டுருக்க இந்த ஏஐ உலகத்தில் மற்றவங்களுக்காக இறக்கப்படுறதுக்கோ இல்லை ஆறுதல் சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ டைம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம வேலை முக்கியம், நான் முக்கியம்னு தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பெண் நர்ஸாக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனால் தினமும் தன்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு மருத்துவமனைக்கு ஒவ்வொரு பேஷண்ட்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா ரிலேஷன்கிட்டையும் பேசி ஒரு தைரியம் கொடுக்குறாங்க, ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி ஆறுதலாக பேசினதுனால சில நபர்கள் கால் பண்ணி நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு தைரியம் கொடுத்தது, இப்போ என்ன வாழ வைக்குதுன்னு சொல்கிறாங்களாம். நோயோடு இருக்கவங்களுக்கு மருந்து தர மருத்துவர் இருக்கும்போது மனம் தளர்ந்தவர்களுக்கு நம்பிக்கை மருந்தாக தர எத்தனை பேர் இருக்கும்? விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஓய்வு அப்படின்றது வேலையிலிருந்து மட்டும் தானே தவிர வாழ்க்கையிலிருந்து இல்லை அப்படின்றத இந்த நர்ஸ் பெண் வந்துட்டு நமக்கு தெரிய வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது நம்பிக்கை இழந்திருக்காங்க, வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க. நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுங்க. ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்னாலும் கூட ஈசல் சந்தோஷமா ரெக்கைய விரிச்சு பறக்குது இல்லைங்களா? இறப்பு அப்படின்றது நினைச்சா வந்துடும், ஆனா சாதனை ஜெயிச்சாதான் வரும். நம்பிக்கையோட இருப்போம், சாதனைகள் பல படைப்போம். இப்போ வானிலை நிலவரம் என்னன்றதை தெரிந்து கொள்ளலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சேலம், தருமபுரி, ஈரோடு, கரூர், நாமக்கல் உட்பட 21 மாவட்டங்களில் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாளுக்கான சிறப்பு தினங்கள் உலக காது கேளாதோர் தினம், உலக சுற்றுலா தினம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்நாள்

0: ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம், ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம்.
4: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளிர்.
5: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
6: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
7: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
6: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
7: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
6: ஓகேடா, உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேக்கிட்டா.
7: என்ன கேள்வி கேட்க போற?
6: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
7: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
6: பால்கனி.
8: உங்களுக்கு அறிவோ அறிவுலே.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட பயணம். இந்த உலகமுமே மிக மிக நீளமானது. இதில் புது புது ஊர்களை தேடி ஓடுற ஒவ்வொரு பயணமும் அழகான ஒரு கவிதை அப்படின்னே சொல்லலாம். நேரம் காலை 7:18 கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. இன்னைக்கு சுற்றுலா தினம், உலக சுற்றுலா தினம். நிறைய பேர் நிறைய ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் ட்ராவல் பண்ணுறதே வந்துட்டு ஒரு பொழுதுபோக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய சுற்றுலா தின வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். இன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு நம்ம சோனா எஃப்எம் 107.8 சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி வரையறுக்கு மறக்காம அதையும் கேளுங்க. இப்போ ஒரு சில தகவல்களை

0: நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தேர்வு நடைபெற இருக்கிறது. என்ன தேர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படக்கூடிய ஒருங்கிணைந்த குடிமை பணியான குரூப் 1 குரூப் 2 ஏ அந்த உத பதவிக்கான முதல் நிலை தேர்வு இன்று நடக்க இருக்குங்க. நீங்கள் சீக்கிரமாகவே உங்களுடைய சென்டருக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. 8:30 போயிடணும். 9 மணிக்கு மேலே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேர்வுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையவே சொல்லியிருப்பாங்க. இந்த மைப்பெண் தான் எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போயிடுங்க இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு. சோனா எஃப்எம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம். அடுத்ததாக நிறைய பேருக்கு இந்த டிராயிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கான படிப்புகளுமே கூட இருக்குது. இப்போது இளநிலை படிப்புலேருந்து இப்போது அதுக்காக முதுகலை படிப்புமே கொண்டு வந்திருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாமல்லபுரத்தில் பார்த்திங்கன்னா அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி செயல்படுதுங்க. இந்த கல்லூரியில் இளங்கலையில் மரபு கட்டிடக்கலை, வண்ணக்கலை, மரபு சிற்பக்கலை, கல் சிற்பம் இந்த மாதிரியான பல்வேறு படிப்புகள் வழங்கப்படுது. இந்த படிப்புகள்லேயே இந்த வருஷத்துலேருந்தும் முதுநிலை மரபு கட்டிடக்கலை, மரபு சிற்பக்கலை, மரபு வண்ணக்கலை இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளில் 2 ஆண்டு முதுகலை பாடப்பிரிவு தொடங்கப்பட்டு இருக்கு. முதுகலையில் நீங்கள் சேர்ந்து இந்த படிப்புகளையெல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுற அக்டோபர் மாதம் 14 நீங்க விண்ணப்பிக்கலாம். அதற்கான இணையதள முகவரி artandculture.tn.gov.in artandculture.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அக்டோபர் மாதம் 14 விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய சேலம் அரசு தொழில் பயிற்சியில் சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த அட்மிஷன் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த செப்டம்பர் மாதம் 30 வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே சேர்ந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் வந்துட்டு 1000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு வழங்கக்கூடிய விலையில்லா சைக்கிள், சீருடை, காலணி, பயிற்சி கருவிகள், இலவச பஸ் பாஸ் இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே பெற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து தொழில் பிரிவுகளிலுமே உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதோட தொழில் 4.0 உள்ளிட்ட பல நவீன தொழில் பிரிவுகளிலுமே பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறது. அதனால் இதில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க செப்டம்பர் மாதம் 30 வரைக்குமே உங்களுக்கு அட்மிஷனுக்கான அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான ஒரு தொலைபேசி எண்ணையும் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9499055612 மற்றும் ஒரு எண் 9499055642. இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
2: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:33 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில நான் பேசிட்டு இருக்கிறது விஜயபிரியா. இந்த வாரம் நடந்த சில பல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். திட்டங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். செப்டம்பர் 22 பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அந்த விரிவாக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு. 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் முதல்வரால் தொடங்கப்பட்டு இருக்கிறது. அதே தொடர்ந்து செப்டம்பர் 28 நாளைக்கு பாத்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய திட்டமானது மதுரையில் தமிழக முதல்வர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது.

இப்போ 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு ஆதார் அட்டை அப்படின்றது வாங்கணும். அதுக்கு பேர் வந்துட்டு பால ஆதார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் யாரெல்லாம் வாங்காம இருக்கீங்களோ செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் எந்தவித கட்டணமுமே இல்லாம நீங்க வாங்கிக் கொள்ளலாம். 5 வயது வரைக்கும் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கைரேகை அந்த விழி அந்த இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு ஸ்கேனும் பண்ண மாட்டாங்க. பெற்றோருடைய அந்த ஆதார் எண்ணை வச்சே தான் இவங்களுக்கும் ஒரு கார்டு வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கு அப்புறமேட்டு குழந்தைங்க நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 15 வயதுல தான் அந்த கைரேகை பயோமெட்ரிக் முறையில் அவங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு தனி ஆதார் பதிவு வந்துட்டு செய்யப்படும். ஸோ இப்போ நீங்க அந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க இன்னும் அந்த பால ஆதார் அட்டை வாங்கல அப்படின்னா கண்டிப்பா வாங்கிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தானத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் சொல்வோம், ரத்த தானம் சொல்வோம். இதில் இன்னொரு தானமுமே சிறந்த தானங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் உறுப்பு தானம். அந்த வகையில் அதிக அளவு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ததில் நம்மளுடைய சேலம் அரசு மருத்துவமனை 3வது இடம் பிடிச்சிருக்கிறது. இப்போது தமிழகத்தில் சில மாவட்டங்களில் அந்த டெங்கு காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப் டைப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன பூச்சி கண்ணுக்கே தெரியாது ஒரு பூச்சி வந்துட்டு கடிக்கிறதுனால இந்த காய்ச்சல் பரவுது. எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு தலைவலி இருக்குது, உடல் சோர்வாக இருக்குது, வறட்டு இருமல் இந்த மாதிரிலாம் இருக்குது, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகி பரிசோதனை பண்ணிக்கோங்க. டெங்கு காய்ச்சலுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் வீட்டை சுற்றி அந்த தண்ணி வந்துட்டு தேங்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியுமே சுத்தமாக நல்லா காய வச்சு வடிகட்டி கொஞ்சம் வெதுவெதுப்பாக நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த உண் காய்ச்சலிருந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக இந்த உங்கள் வீட்டை சுற்றி அல்லது நீங்களே கூட இந்த புதர்கள் இருக்கிற இடம் மரம் செடி கொடிகள் நிறைய இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். முக்கியமாக இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் இருக்கும், புல்வெளிகள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நம்ம வேலை செய்கிறதுக்காக போவோம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுடைய முழு உடம்பையுமே நல்லா கவர் பண்ணுற மாதிரி முழு சட்டை, அந்த கை இருக்கக்கூடிய அந்த சட்டையை போட்டுக்கோங்க, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கோங்க, பேண்ட் போட்டுக்கோங்க, கால் கூட நீங்கள் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஷூ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் வேலைகளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் நம்மளை கடிக்கிறதுலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த கர்ப்பப்பை புற்று நோய்க்கு வந்துட்டு தடுப்பூசி வந்துட்டு வழங்கப்படுதுங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு 14 வயது பூர்த்தியான தகுதியான மாணவிகளுக்கு இது செலுத்தப்படுது. இதற்காக செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசி பெயர் வந்துட்டு HPV. இது வந்துட்டு பெற்றோருடைய ஒப்புதலோடு தான் குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த தடுப்பூசியை போடப்படும். முக்கியமாக இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பற்றின விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் இருக்கணும், மாணவிகளுக்கும் இருக்கணும். அது எல்லாருமே எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில தான் நாம் இருக்கும். அந்த புற்றுநோயை நம்ம வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதற்கான தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பட்டாம்பூச்சி நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா. அது ஏன்னு தெரியாதுங்க, பட்டாம்பூச்சியை பார்த்தாலே நம்ம வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த கலர்ஸ் வந்துட்டு நம்மளை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிகளுக்கான ஒரு மாதம்ங்க. இதனால் நம்மளுடைய பெரியார் பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 22 வகை பட்டாம்பூச்சிகளை கண்டறிஞ்சும் இருக்கிறாங்க. நிறைய வெந்தய வீரியன் ஆவாரம் இந்த மாதிரியான நிறைய 22 வகை பட்டாம்பூச்சி வகைகளை கண்டுபிடிச்சும் இருக்கிறாங்க. அடுத்ததாக செல்ல பிராணி அப்படின்னாலே நமக்கு என்ன முதல்ல வரும், நாய்க்குட்டி முதல்ல வரும். பட் எவ்வளோதான் நம்ம நாய்க்குட்டியை ரொம்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டாலும் அது கடிச்சது அப்படின்னா அது கொஞ்சம் பாய்சன் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி முகாம் வந்துட்டு நடத்தப்பட இருக்கு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி உலக வெறி நாய் அந்த வெறி நோய் தினத்தை முன்னிட்டு செல்ல பிராணிகளுக்காக நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரியான செல்ல பிராணிகளுக்கு இலவசமாகவே வெறி நோய் தடுப்பூசி போடப்பட இருக்கிறது. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவாசல் பகுதியில் தாங்க, தலைவாசல் தாலுக்காவில். நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இந்த செல்ல பிராணிகளுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற இருக்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்த்தீங்க அப்படின்னா அந்த தலைவாசல் நடக்கக்கூடிய இந்த முகாமில் உங்கள் செல்ல பிராணிகளை கூட்டிகிட்டு போய் தடுப்பூசி எல்லாமே போட்டுக்கோங்க. தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பாடல்களுக்கு பிறகு இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:45 ஆகிறது. கேட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நான் விஜயபிரியா பேசிக்கிட்டே இருக்கேங்க. இப்ப எல்லாமே ஏ ஆயிடுச்சு இல்லைங்களா? இன்னொரு விஷயம் கூட ஏ மூலமாவே செய்ய போறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமளே பேசக்கூடிய வேலையை இனிமேட்டு ஏஏ செஞ்சிருமாங்க. அது கூகுள் ஜெமினி ஏ தொழில்நுட்பத்துல தான் கால் ஃபார் மீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வசதியை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, பயன்பாட்டில் செயல்பாட்டில் இருக்கு, இன்னும் கூடிய விரைவில் நம்ம ஊருக்கும் வந்துடும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும், அதாவது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் இல்லைனா ஒரு டூருக்கு போகிறோம், அப்படி அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணி நம்ம தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? இனிமேட்டு அந்த வேலைகள் எல்லாத்தையுமே ஏஐ மூலமாகவே பண்ணிவிடும். அதுவும் ஜெமினி ஏஐயில் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில பல டெக்ஸ்டெல்லாம் நம்ம என்ன இன்ஃபர்மேஷனோ அதை நம்ம கொடுத்துட்டு அந்த நம்பரையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேசவே தேவையில்லைங்க. அந்த ஏஐயே பேசி இருக்கா இல்லையா, என்ன இன்ஃபர்மேஷன் அந்த பக்கம் இருந்து வந்திருக்கு, அதையெல்லாம் நமக்கு கொடுத்துருமா. இது கூடிய வரையில் நம்ம ஊருக்கும் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது அமெரிக்காவில் மட்டும்தான் செயல்பாட்டு வந்திருக்கான். இன்னும் என்னென்ன வேலைகள் எல்லாம் இந்த ஏஐ பண்ணுமோ தெரியலங்க. நம்மளுடைய எல்லா வேலைகளையும் இந்த ஏஐயே பண்ணிடும் போல இருக்கு. விட்டா நம்ம சாப்பிட்றது கூட ஏஐ மூலமாகவே நம்ம சாப்பிட்டுக்குவோமா, அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியலங்க. பட் இருந்தாலும் மேக்சிமம் எல்லாம் ஏஐயே வந்துட்டு கவர் பண்ணிடுச்சு. இந்த ஸ்போர்ட்ஸ் பக்கம் நம்ம வந்தோம்னா, இப்போது ஜப்பானில் ஐச்சி நகோயாவில் 17வது ஆசிய விளையாட்டு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய இந்திய வீரர்கள் ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு நிறைய பதக்கங்களை வந்துட்டு வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சிறப்பாக விளையாடிக்கிட்டும் இருக்காங்க. ஒரு 16 ஆண்டுக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. அது எந்த போட்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கான தடகள போட்டியில் தாங்க. 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3வது இடத்தை பெற்று சீமா அப்படின்ற அந்த தடகள வீராங்கனை தான் வெண்கல பதக்கத்தை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2010 இந்தியாவுடைய பரீட்சா தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த போட்டியில் யாருமே வின் பண்ண கிடையாது. இப்போ தான் வந்துட்டு வெண்கலத்தை வின் பண்ணியிருக்காங்க, 3வது இடத்தை பிடிச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் பார்த்தீங்கன்னா 2 வெள்ளிப்பதக்கங்களை வின் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்ததாக பளு தூக்குதலில் இந்தியாவுடைய மீராபாய் ஜானு வெள்ளிப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் வெண்கலம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்காக தமிழ்நாடு அரசு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா கபடியில் நம்மளுடைய இந்திய வீரர் வீராங்கனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வின் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் நிறைய பதக்கங்களை வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆசிய விளையாட்டில் 4 தங்கம் உட்பட 30 பதக்கங்களை கைப்பற்றி இந்தியா பதக்கப்பட்டியலில் 10வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா 17வது இடத்துல இந்தியா இருந்ததுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் புள்ளிகள் முன்னாடி வந்து இப்போ 10வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். 7 இடத்தை தாண்டி முன்னோக்கி நம்ம சென்றிருக்கிறோம். இன்னும் முன்னாடி நம்ம டாப் 5 குள்ளார நம்ம வரணுன்றது இந்தியாவுடைய எல்லாருடைய கனவாகவும் இருக்கும் இல்லைங்களா? அதனால் வீரர் வீராங்கனைகள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக விளையாடட்டும். இந்த ஆசிய விளையாட்டில் இந்தியா டாப் 5 குள்ளார வரத்துக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். அவங்க எல்லாரும் நல்லா விளையாடணும், அவங்களுக்கு நல்ல அந்த ஹெல்த்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். அவங்க கண்டிப்பாக விளையாடுவாங்க. இந்தியா டாப் 5 குள்ளார வந்துச்சுன்னா செம ஜாலி இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். இப்போ பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: காலை 7:57 ஆகிறது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வர இருக்கிறதுங்க. சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக வர இருக்கிறது. ட்ரிப் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம், குற்றாலத்துக்கு போகலாம், அப்படியே நம்ம கேரளாவுக்கு போகலாம், அங்கே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது கன்னியாகுமரியை பார்த்துட்டு வரலாம், இப்படி சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ்லாம் போடுவோம். இதெல்லாம் நம்ம ட்ரீமில் மட்டும்தான் போடுவோம், வெறும் வாயிலேயே வட சுடுற கதையா. நிறைய பேர் வந்துட்டு ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்னடா டேக்கு சொன்னமோ அந்த டேயில் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ட்ரிப்பு போகவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேசி பேசி ஒரு கனவு உலகத்திலேயே நம்ம ட்ரிப்பு போகிறதுலாம் நிறைய நடக்கும். இதெல்லாம் வந்து சகஜம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே கூட நிறைய பேருக்கு வந்து நிறைய இடங்களில் டிராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு வீட்டுக்குள்ளாரே இருக்கிறது பிடிக்கும், சிலருக்கு வீட்டை விட்டு வெளியே போய் நிறைய இடங்களை பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசுங்க. நம்ம வீட்டில் இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ நம்ம எப்போவுமே வீட்லேயே இருக்கோம், எங்கேயுமே போக மாட்டேன்றோம். பட் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு வெளியே போகக்கூடிய சுச்சுவேஷன் வருது அப்படிங்கும் பொழுது, பாருங்களேன் நம்ம வீடு நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 100-200 வீட்டை மட்டுமே அந்த ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு அப்படி இப்படியே இருக்கிற நாம ஒரு பெரிய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது, ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகும் பொழுது அங்கே எவ்வளோ பெரிய ஊர்ச்சா நம்ம ஒரு ஊர் நம்ம இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, உலகம் ரொம்ப பெருசாக இருக்கும். பயணப்படும் பொழுது தான் நிறைய மனிதர்களை நம்மளால் பார்க்க முடியும், நிறைய

இடங்களை நம்மளால் பார்க்க முடியும், நிறைய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள நிறைய கவலைகள்லாம் இருக்குது அப்படிங்கும்பொழுது நீங்கள் கட்டாயமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியில் போனீங்க அப்படின்னா அந்த மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வெளியில் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ மட்டும் நம்ம வாங்கி குடிச்சிட்டோம் அப்படின்னாலே நிறைய காஃபி பிரியர்கள் டீ பிரியர்கள்லாம் இருப்பாங்க, மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது அப்படியே ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இந்த ட்ரிப்பு போகும் பொழுது அந்த மாதிரி ட்ரிப்பு போகிறது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த டூரிஸ்ட் டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக முற்பகல் 11 மணிக்கு அழைப்பதியாரோ நிகழ்ச்சியில் வர இருக்குது. நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு Top 10 மியூசிக் வர இருக்குது. நீங்கள் ஓர் பண்ண 10 பாடல்களில் உங்களுடைய பாடல் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றதையும் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 9 மணிக்கு சினி சினி சினிமா நிகழ்ச்சி வர இருக்குது. மூவிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 10 மணிக்கு தெனாலிராமன் கதைகள் இன்னைக்கு வர இருக்குங்க. இன்னைக்கு என்ன தத்துவத்தோட ஒரு நல்ல செய்தியோட இந்த கதை வருது அப்படின்றதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 11 மணிக்கு கேளுங்க. சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு காட்ட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு வந்து அற்புதமான நாளாக போயிட்டு இருக்கும்னு நம்புறேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் ஓட் பண்ணியிருக்க அந்த அற்புதமான பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல இடம்பெற்றிருக்க பாடல் வந்து ரொம்பவே ஒரு தனித்துவமான பாடல். இந்த பாட்டை நான் எப்போ சோனா எஃப்எம்ல போட்டாலும் உடனே கஸ்தூரி நான் கால் பண்ணிவிடுவார் இந்த பாடலுக்கு என்னோட ஓட்டை போட்டிருக்க தம்பி அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பரான பாடல் மதன் தங்கதுரையோட யாரு அவ எங்கே இருக்கா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டாரை மட்டும் வச்சு சூப்பரான அருமையான பாடல் கொடுத்துருப்பாரு. யாரு அவ எங்க இருக்கா பாடல் மதன் தங்கதுரைய குரல்ல வந்திருக்கு. அவரே தான் வரிகள் எழுதியிருக்காரு. தனித்துவமான வரிகள்ல சூப்பரா இருக்கும். இந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 9வது இடத்துல லெனிக்ஸோட என்றது ஏ அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு.

0: அப்டில் மியூசிக் நிகழ்ச்சியில திவாகர் என்னுடன்.
1: Music number 10.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: கேட்ட ரெண்டு பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கறேனுடன். இதனை தொடர்ந்து டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாட்டுக்கு என்ன அப்படிங்கறத கேட்டலாமா? அதை சொல்றதுக்காக நானும் அவளா காத்துக்கிட்டே இருக்கேன். அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிமாறன் இசையில வந்திருக்கக்கூடிய தை மாசம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு சூப்பரான பாட்டு. மணிமாறன்ட்ருந்து எந்த பாட்டு வந்தாலும் அதில் ஒரு ஃபோக் ஸ்டைல் இருக்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபோக்கில் அழகான ஒரு கிராமிய பாடல் மாதிரி, நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்துருப்பாரு மணிமாறன் இந்த பாடலை. இதில் வந்து செந்தில் கணேஷ் பாடியிருப்பார், ராஜலட்சுமி பாடியிருப்பாங்க. கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே. அந்த நாட்டுப்புற பாடல்லாம் கேட்குறப்ப என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீலில் கொஞ்சம் கூட குறையாமல் அருமையாக பண்ணியிருப்பார் மணிமாறன். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டியன் டாக்கீஸ் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. கண்டுக்க மாட்டேற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலும் வந்து ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து நம்ம தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த பாடலை கேட்டாலும் எனக்காக இந்த பாடலை ஓட் பண்ணிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் கேட்ட உடனே இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணிட்டாங்க. கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலில் ஆரம்பிக்கிற அந்த வாய்ஸ் ஓவரில் இருந்து பாடலோட ஸ்டைலும் சரி, அதுக்கு பின்னாடி வர இசையிலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு பாட்டை கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
2: அப்புறம் என்ன பிள்ள, இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே

0: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
1: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
0: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
0: நடைபெறும் இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
1: ரத்த தானம் செய்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம்.
2: Top 10 Music, Number 7.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, உத்தராயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவில் வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுல தான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்தில் இதை வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில் வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னால் நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில் வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதிலை தாண்டி உள்ளே வந்தோடனே கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில் ஒரு அகலி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகலி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகலி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுவதை நாங்கள் பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில் கோவில்கள் இருக்குது. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்குது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக

0: மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் Top 10 Music.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாடலை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்து 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் எண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் கேட்க போகிறீங்க. திவாகரனுடன் சூப்பரான பாடலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லா பாடலும் கேட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசியோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய உயிரே அப்படிங்கிற பாடல் தான். வசியோட நிறைய பாடல் எனக்கு பிடிக்கும். அதில் காதல் ரிங்காரம் அப்படிங்கிற பாடல் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான பாடல். அந்த வரிசையில் வசி பண்ணியிருக்க இந்த உயிர் அப்படிங்கிற பாடல் ரொம்ப மெலடி சாங்காகவும் இல்லாமல், ரொம்ப பீட்டு கொடுக்குற சாங்காகவும் இல்லாமல், ஒரு இதமான ஒரு மெலடியிலே அந்த பீட்லேயே போயிட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. பாடலோட வரிகளும் ரொம்ப தனித்துவமாக இருக்கும், கேட்கறதுக்குமே அற்புதமாக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்னப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் மற்றும் இஷாகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரு சூப்பரான பாடல், மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. விடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாடலுக்கு விஷாகன் மற்றும் திவாகரே வரிகள் எழுதியிருக்காங்க. திவாகர் இதுக்கு பின்னணி இசை அமைச்சிருக்காரு. இதில் ஸ்வேதா மற்றும் விஷாகன் ரெண்டு பேருமே பாடியிருக்காங்க. இந்த பாடலில் வரக்கூடிய அந்த கடைசி ஒரு போர்ஷன், அதாவது கடைசி ஒரு பகுதி, அதுவும் ஸ்வேதாவோட குரலில் கேட்குறப்ப ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஃபுல்லாக விஷாகன் பாடிட்டு இருப்பாரு. அந்த கடைசி 4-5 வரிகள் மட்டும் ஒரு ஃபீமேல் வாய்ஸில், அதாவது ஸ்வேதாவோட குரலில் கேட்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு காதல் பாடல், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை அதை எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். இந்த பாடலுக்கு நடுவில் ராப் வரிகள்லாம் போட்டு சூப்பராக பாடியிருப்பாங்க. அந்த பகுதியை திவாகர் பாடியிருப்பாரு, கடைசி பகுதியை ஸ்வேதா பாடியிருப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க சூப்பரான பாடல் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ இந்த 2 பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்
2: Music number 6.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664663.
1: அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்க வோட் பண்ண பாடலாம் போட்டு கட்டிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் என்ன பட்டிருக்கு அப்படிங்கறதான் இப்ப என் கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சுவோட நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆனா அச்சுவோட இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி சுத்தி அப்படிங்கிற பாடல் தான். ஆல்ரெடி சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படிங்கிற பாடல் சினிமா பாடலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள் மட்டும் எடுத்து இவரே வந்து புதுசா ஒரு டியூன் உருவாக்கி சூப்பரா பாடியிருப்பாரு. இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலக்கா கால் பண்ணி வோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா. இந்த பாடல் ஒரு துள்ளலான இசை. அச்சுவோட எல்லா பாடலுமே ஒரு துள்ளலான இசையில தான் இருக்கும். அதே மாதிரியே இதுவும் ஒரு தனித்துவமான பீட்ல கொடுத்துருக்காரு. அவரோட வாய்ஸ் இதுல கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான அருமையான பாடல்னு கூட சொல்லலாம், விஸ்வேஸோட மேனா மினிக்கி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு தாதுகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாடலுக்கு பின்னாடி வாசிச்சிருக்க அந்த பேக்ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். நடுவில் இன்டர்லூட்னு சொல்லுவாங்க, பாடிட்டு இருந்ததுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் மியூசிக் வரும். அந்த மியூசிக்லாம் கேட்டு பாருங்களேன், கடகடன்னு ஓடுற மாதிரியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க பாடலை வந்து நிதானமாக தான் பாடியிருப்பாங்க. இந்த பீட்டோடையும் அவங்களும் ஓடுற மாதிரி இருக்காது, சூப்பராக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் விஸ்வேஸ் கூட ஷாம் சுந்தரும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்து பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: म्यूजिक नंबर थ्री.
1: थ्री टू वन होला.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்

0: கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்காரனுடன் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டையும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். அது என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் சோனா எஃப்எம்ல நிறையா பாடல் கேட்பீங்க, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட நிறையா பாடல் கேட்பீங்க, அந்த பாடல்லாம் கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். கேட்குற பாடல்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்கும், இந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்குல்ல, அந்த பாடலை நீங்களும் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே 9787-707-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படி ஓட்டை நீங்கள் போடுறப்ப நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வார இறுதியில் வர இந்த டாப் 10 மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இதனை தொடர்ந்து சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் நரேஷ்குமாரோட ஏண்டி புள்ளை ஏங்க வச்சு அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் நம்ம நேயர்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாக இருக்குது. ஸ்டீல் பிளான்ட் எலிலக்காவுக்கும், அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் வட்டம் ஐமுதூரில் இருக்க நம்ம கலைசெல்வி அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. கலைசெல்வி அக்கா கால் பண்ணி இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. ஏண்டி புள்ளை ஏங்க வச்சு அப்படிங்கிறதே ஒரு மெலடி சாங் மக்களே. சாய் நரேஷோட குரல் மெலடி சாங்கில் கேட்குறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். இவரோட இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இசையமைப்பாளர் டி மான் சார் இருக்கார்ல, அவரோட சாயல்லே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெலடி சாங்கை ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கு இருக்கும். இந்த ஒரு பாடல் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்போ முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்குது பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்களா? முதல் இடத்துல இந்த வாரம் சூப்பரான ஒரு பாட்டு தான் இடம்பெற்றிருக்கு. ஒரு மோட்டிவேட்டிங்கான சாங், நம்மளோட ஃபேவரட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். அதான்

0: நினைச்சது கிடைக்கலனா அப்படிங்கிற பாடல், அதாவது சாந்தகுமார் விழிகள் மூடிக்கொண்டு உயிரிலே கலந்தவள் பாடல் இசையமைப்பாளர் இருக்கார்ல சாந்தகுமார், அவர் பண்ண ஒரு அருமையான பாடல் தான் நினைச்சது கிடைக்கலனா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கான பாடல், உங்களுக்கு நினைச்சது கிடைக்கலனா அடுத்தது பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரியான வரிகள் போட்டு ஒரு சூப்பராக பண்ணியிருப்பாரு. இந்த பாடலுக்கு நம்ம மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வியக்காவும் அதனைத் தொடர்ந்து திருப்பூர்லேருந்து கஸ்தூரினாவும் இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு மன வருத்தத்தில் இருக்கோம், இல்லை எதை நினச்சாலும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எப்படி இதை பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாட்டு கேட்டோம்னா, ஏ வா பார்த்துக்கலாம் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய பாடல் தான் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். இது வாக்கரனுடன் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அருமையான இந்த ரெண்டு பாடலும் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோட நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திபாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
1: Number 2.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்ட்டு நம்ம 1x1 கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஹிப்ஹாப் ஆதி என்னோட டைரக்ஷனில் அவரே ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் மீசைய முறுக்கு பார்ட் 2. இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வேறு லெவலில் வந்து இருந்ததுங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு காமெடி ட்ராமா மியூசிக்கல் ஜேர்னரில் இந்த மீசைய முறுக்கு பார்ட் 2 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சர்மா, அதுக்கப்புறமா வந்து ரம்யா ரங்கநாதன், யோகி பாபு, கருணாஸ், நாசர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த மீசைய முறுக்கு பார்ட் 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படங்க நம்ம டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்காருல்ல, அவரோட டேரக்ஷனில் இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் ட்ராமா க்ரைம் த்ரில்லர் ஜானரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ், அதுக்கப்புறமா ரிஷிகாந்த், சனத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த டோரத்தி படத்துக்கு நம்ம இசை ஞானி இளையராஜா சார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு 80s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குங்க. ஏன் அப்படின்னா, நம்ம டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அந்த படத்துக்கு நம்ம இசை ஞானி இளையராஜா சார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே வந்து கிடையாது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா லெனின் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படங்க, இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டி டி பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, தர்ஷன், கணேசன், அதுக்கப்புறமா சீதாராவ், அதுக்கப்புறம் கங்கை அமரன், போஸ் வெங்கட், ஆடுகளம் நரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம இசை ஞானி இளையராஜா சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கேன். ஸோ இந்த லெனின் பாண்டியன் படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நோவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்து மினிமம் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் ரைசா வில்சன், அதுக்கப்புறமா துரை நேனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த நோவா படம் வந்துட்டு ஒரு ஹாரர் ஃபேண்டசி த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்சம் ஹையாகவே வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா ட்ரெய்லர்லாம் அவ்வளோ பக்காவாக சூப்பராக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நோவா படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அசோக் செல்வன் அண்ணாவோட அன்பில் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகாது, இந்த 25ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகலை, அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் சொன்ன இந்தந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சில படங்களை ஓடிடிலையும்

ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட படத்தை தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்களுக்காக சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366630.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கை.

0: சரியான தேர்வு.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
0: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
0: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா?
2: இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
3: இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களை நம்ம பயங்கர வியந்து பார்ப்போம். அந்த படங்கள்லாம் வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக அந்த நடித்த ஹீரோஸ்லாம் இருக்காங்களா, அவங்க தன்னோட உயிரை பணைய வச்சு நிறைய விஷயங்கள் ரிஸ்க்காக வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் அப்படியே வந்து கேட்கலாம். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம மாதவன் சார் எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு சாக்லேட் பாயாக முன்னாடி அந்த 90s காலகட்டத்தில் அந்த ஏர்லி 2000s சினிமா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள்லாம் வந்து சரியாக போகலை. இறுதி சுற்று படம் மூலிமா ஒரு மாசான கம்பேக்கை கொடுத்துருந்தாருங்க. அந்த இறுதி சுற்று படம் இருக்குல்ல, அந்த படத்துக்காக மாதவன் சார் வந்துட்டு வெஜிடேரியன் டயட்லாம் இருந்து யூஎஸ்ஏல போய் பாக்ஸிங்லாம் கற்றுக்கிட்டு இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த இறுதி சுற்று படத்தில் அவர் நடிக்கும் போது அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காயங்கள்லாம் ஏற்பட்டிருந்தது. ஸோ அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் அவர் அந்த இறுதி சுற்று படத்தில் நடிச்சு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா நம்பி நாராயணன் சார் இருக்கார்ல, ஸோ அவரோட பயோகிராஃபியில் அவர் வந்து நடிச்சிருந்தாருல்ல ஒரு படம், ராக்கெட் ரீதி நம்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில், இந்த படத்துக்காக நம்பி நாராயணன் சார் மாதிரியே அந்த லுக்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக 14 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து மேக்கப்லாம் அவர் வந்து போட்டிருந்துருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பி நாராயணன் சாரோட லுக் அப்படியே அவருக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பயங்கரமாக வெயிட்லாம் போட்டு முகத்துலலாம் வந்து அந்த ஃபேட் வர வைக்கிறதுக்காக வெயிட்லாம் வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 93 கிலோ வரைக்கும் அவரோட பாடியை ஏற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நம்பி நாராயணன் சாரோட அந்த யங் லுக் வரணும் அப்படின்றதுக்காக 73 கிலோவை குறைச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 12 நாளில் 93 லிருந்து 73 கிலோவா அவர் வந்து குறைச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப பெரிய விஷயங்க. இப்போ காமனா படத்துக்காக டயட்லாம் இருந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி பண்றது மேக்சிமம் ஹீரோவாக தான் வந்துருக்கும். ஹீரோயின்ஸ் வந்து பெருசாக அந்த அளவுக்கு இம்பாக்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஹீரோஸே தயங்கி தயங்கி பண்ற ரோல ஒரு ஹீரோயின் வந்து அவ்வளோ போல்டாக அட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம அஜித் சாரோட அட்டகாசம் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்த பூஜா இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய படத்தில் பயங்கர கியூட்டாக பயங்கர ஸ்வீட்டாக பார்த்துருப்போம். ஆனால் நான் கடவுள் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் அவங்க கண்ணு தெரியாத ஒரு கதாபாத்திரமாக அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. கூடவே யாசகம் வாங்குற மாதிரியான ஒரு கேரக்டரில் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு சீன் வந்து வருங்க, என்ன மாதிரியான ஒரு சீன் அப்படின்னா, அழுந்துக்கிட்டே மலையில் ஏறுற மாதிரி ஒரு சீன் வந்து வரும். அதில் வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸை அவங்க கண்ணில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த லென்ஸை மாட்டினாங்க அப்படின்னா நிஜமாலுமே அவங்களுக்கு கண் வந்து தெரியாதுங்க. ஸோ காலையில் ஷூட்டிங் வந்தாங்க அப்படின்னா ஷூட்டிங் அந்த டே ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே அந்த லென்ஸோட தான் அவங்க வந்து இருக்கணும். ஸோ ஃபுல் டே வந்து ஷூட்டிங்காக கண் தெரியாமல் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்போசிட்டில் யார் இருக்கிறாங்க, என்ன ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. டைரக்டர் வந்து மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கேட்கும். வெறும் கேட்டுட்டு மட்டுமே அந்த நான் கடவுள் படத்தில் பூஜா அவங்க வந்து நடிச்சு கொடுத்தாங்க. அந்த மலையேற சீன் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து டைரக்டர் பாலா சார் வந்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் வந்து பயங்கர ரிஸ்கியான ஒரு ஷாட்டு, இந்த பக்கம் கீழே விழுந்தாங்க அப்படின்னா 20 அடி பள்ளத்தில் அவங்க வந்து கீழே விழுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவங்க வந்து நடிச்சு கொடுத்தாங்க. லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல சொல்ல அவங்க வந்து நடிச்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து படங்களில் வந்து நடிக்கிறாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம தமிழில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்ல, இப்போ தமிழை தாண்டியுமே மற்ற மொழிகளும் படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா தியேட்டர்ஸில் ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர்வான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன்?

0: அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் மழை மாறி குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே உங்களோட குரு நான் வந்திருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ அப்படின்னா நம்ம தனுஷனாவை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்மாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் கையில் வச்சுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டேரக்ஷன்லாம் கூட பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த டாக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இந்த நிலையில அவர் நடிக்கிற 56வது படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா, லபர் பந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த தமிழரசன் பச்சமுத்து இருக்காருல்ல, ஸோ அவர் தான் நம்ம தனுஷ் அண்ணாவோட 56வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான கேஸ்டிங் இருக்குல்ல, அதுதாங்க இங்க ஹைலைட்டு. சும்மா முரட்டு கேஸ்டிங்கை இறக்கி வச்சிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் நம்ம தனுஷ் அண்ணாவோட 56வது படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா, பிரீத்தி முகுந்தன் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ் ஜே சூர்யா சார், வடிவேலு சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர்லாம் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சாய் அபியங்கர் இருக்கார்ல, அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஆல்ரெடி நம்ம தனுஷனாவோட ஓம் படத்துக்கும் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் அவரோட சாங்ஸு பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்குமே வந்து கூடிய சீக்கிரம் விறுவிறுப்பாக நடந்து படம் சீக்கிரம் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தனுஷனாவோட இந்த 56வது படம் ஒரு ரூரல் என்டர்டெய்னராக உருவாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சூரி அண்ணாவோட மண்டாடி படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு பயங்கரமான வசூல் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் இந்த படம் 100 கோடியை தாண்டி வசூல் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மண்டாடி திரைப்படத்தை. அதுக்கப்புறமா நம்ம அஜித் சாரோட நடிப்பில் உருவாகிற படம் தான் டேர் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி நம்ம அஜித் சாரை வச்சு குட் பேட் அகிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேன் பாய் ஃபிலிமை அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு பயங்கர ட்ரீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவரும் வந்து நம்ம அஜித் சாரை வச்சு டேர் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ரஜினி சாரோட நடிப்பில் உருவாகிற ஜெயிலர் 2 படம் இருக்குல்ல, இந்த படமும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிருக்கு. அக்டோபர் 15 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது இந்த நிலையில் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் வேறு லெவல் ஹிட்டில் வந்து இருந்ததுங்க. ஸோ நீங்கள் கேட்கல அப்படின்னா கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் நம்ம பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த படத்தை பற்றி நம்ம பெருசாக பேசியிருக்க மாட்டோம். அந்த படம் ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ திருப்பி எதர்ச்சியாக பார்த்துருப்போம். அப்போ வந்து எப்படிடா இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணோம், இந்த படத்தை ஏன் இவ்வளோ நாளாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம கேள்வியெல்லாம் வந்து கேட்டுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமாக வந்து இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரு த்ரில்லர் ஜானர் ஃபேனாக இருக்கிறீங்க, ஏன்னா உங்களோட அந்த வீக்கெண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணும், ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது தமிழில் 2024 ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆன படம் தான் ரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம்.

இந்த படம் நம்ம வைபவனா இருக்காருல்ல, அவர் தான் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படம் அவருக்கு ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் நடித்த 25வது படம் இந்த படம். இந்த படத்தை ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ரணம் படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா தொடர்ந்து இந்த படத்தில் கொலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே எரிக்கப்பட்ட நிலையில் உடல்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்குங்க. போலீஸும் இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு க்ளூ எதுவும் கிடைக்காது, அவங்க அப்படியே வந்து ஸ்டக்காகி நின்றுவாங்க. போலீஸ் டீமுக்கு ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படுதுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆளாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அவரு இந்த படத்தில் ஒரு ஸ்கெச் ஆர்டிஸ்டாக வராரு. ஸோ ஃபைனலாக நம்ம ஹீரோவும் போலீஸ் டீமும் சேர்ந்து அந்த கொலைகள்லாம் யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ரணம் படத்துக்கான கதையாகவே வந்து இருக்கு. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் வேற லெவல் ட்விஸ்ட்லாம் வந்திருக்கும். கிளைமேக்ஸில் நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து இந்த படத்துக்கான ஒரு பேக் போன் அப்படின்னு வந்து சொல்லலாம். வேற லெவல் ட்விஸ்ட்டாக வந்திருக்கும். நீங்களே வந்து பயங்கர ஆச்சரியமாக வந்து கேட்பீங்க, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து நினச்சிப்பீங்க. ஸோ ஓவராலாக இந்த ரணம் படத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜோனர் படம் பார்க்கணும், அதாவது உங்களோட அந்த டைமை 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரணம் படம் ஒரு வர்த்தான மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் ஆஹா தமிழ் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நாம் 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தியேட்டர்ஸ்லாம் வந்துருக்கும். அந்த தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு தியேட்டராக வந்துருக்கும். அந்த தியேட்டருக்கு பின்னாடி ஒரு வரலாறு, அந்த தியேட்டருக்கு பின்னாடி ஒரு எமோஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த ஏரியா மக்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தியேட்டரை ஒரு கோவில் மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஊரில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு சில தியேட்டர்லாம் இடிக்க போகும்போது மக்கள்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழுந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இப்போது படங்கள் பார்க்குறதுக்கு நிறைய வசதிகள்லாம் இருந்தாலும், ஆனால் அந்த தியேட்டரில் போய் அந்த சீட்டில் அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு மிகப்பெரிய அந்த க்ரௌடு, அந்த ஒரு ஆரவாரம், விசில் அடித்து படம் பார்க்குற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வேறு லெவலுங்க. அந்த தியேட்டர்ஸ்க்கான லவ்வர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட ஒரு பழமையான தியேட்டரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த தியேட்டருக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, அந்த தியேட்டருக்கான இப்போதைய நிலை என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி அப்படின்றது நிறையா விஷயங்களுக்கு ஃபேமஸாக வந்திருக்கும். ஸ்நாக்ஸுக்கு, பரோட்டாவுக்கு, நான்வெஜ்ஜுக்கு, அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறைய இடங்களில் திருநெல்வேலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்திருக்கும். அப்படி இருக்கிற திருநெல்வேலியில் தேட்டரும் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே வந்துருந்துருக்குங்க. அப்படி ஒரு தேட்டர் தான் ஸ்ரீ ரத்னா தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தேட்டர். இந்த தேட்டர் எப்போ தெரியுமா கட்டியிருக்காங்க, 1954 இந்த தேட்டர் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 72 வருஷம் ஆச்சுங்க இந்த தேட்டரை கட்டி. இந்த தேட்டரில் ஃபஸ்ட்டு எந்த படம் தெரியுமா போட்டாங்க, நம்ம சிவாஜி சார் நடிப்பில் ரிலீஸ் ஆன மனோகரா படம் இருக்குல்ல, இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு இந்த தேட்டரில் ஸ்க்ரீன் வந்து பண்ணுறாங்க. அப்போ ஸ்க்ரீன் பண்ண டைமில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்ததுங்க இந்த மனோகரா படத்துக்கு. இந்த மனோகரா படம் அந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகி நிறைய நாட்கள் வந்து ஓடிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் 150 நாட்களில் வந்து ஓடிச்சு. இந்த தேட்டருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியாகணும், அவ்வளோ சூப்பராக ஒரு பழமை மாறாத ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆவுடி அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த தேட்டருக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வடிவமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேட்டரில் இன்னும் நிறைய படங்கள் 100 நாட்கள் 150 நாட்கள்லாம் ஓடி சாதனை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக நம்ம மைக் மோகன் சார் இருக்கார்ல, அவரோட படங்கள், கமல் சாரோட படங்கள், ரஜினி சாரோட படங்கள், குறிப்பாக சிவாஜி சாரோட படங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஓடி இருந்தது. எம்ஜிஆர் சாரோட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஹீரோவோட படங்கள்லாம் வருது, ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. திருநெல்வேலியில் அப்போது இருந்த தேட்டரில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு தேட்டர், அதிக சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தேட்டராகவும் இந்த ஸ்ரீ ரத்னா தேட்டர் வந்து இருந்திருக்கு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீ ரத்னா தேட்டர் இருக்குல்ல, இந்த தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு தேட்டர் வந்து இருந்திருக்கு. மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ட்வின்ஸ் தேட்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்கலனா இந்த தேட்டரில் வந்து பார்க்குறதும், இந்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அந்த தேட்டருக்கு போய் மக்கள் படம் பார்க்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போது இந்த ஸ்ரீ ரத்னா தேட்டர் வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். எதனால அப்படின்னா ரெனோவேஷன் பண்ணிட்டுருக்காங்களாம். ஸோ அதனால் டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் புது பொலிவோட இந்த தேட்டரு ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ரீஓப்பனில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான தேட்டர்ஸ்லாம் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம ஊர்லேயுமே வந்துருக்கு. அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வார வாரம் வந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: தெனாலிராமன் ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, புரோகிதர்களுக்கு சூடு போட்டு அவமானப்படுத்திட்டார். அதனால கோபப்பட்ட புரோகிதர் ஒருத்தர் எப்படியாவது தெனாலிராமனை பழி வாங்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் தெனாலிராமனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. இதை பயன்படுத்தி கொள்றதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த புரோகிதர் உடனே அவர் வீட்டுக்கு போறார்.
2: ஐயா, என் கணவருக்கு திடீர்னு கடுமையான காய்ச்சல் வந்திருக்கு, ஏதாவது தோஷமா இருக்குமோ?
3: அம்மா, இது சாதாரண காய்ச்சல் இல்ல, தெனாலிராமன் அந்தனர்களை அவமானப்படுத்தியதால வந்த தோஷம்.
2: அப்படியா ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்?
3: இதுக்கு கண்டிப்பா பிராயச்சித்தம் செஞ்சே ஆகணும். அதுக்கு நீங்க 100 பொற்காசுகள் எனக்கு தட்சணையா கொடுக்கணும்.
2: ஐயா, எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லங்க ஐயா.
3: அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க.
2: என் கணவர்கிட்ட ஒரு அரேபிய குதிரை இருக்கு, அதை வித்து நான் பணம் கொடுக்கறேன்.
3: சரி, அந்த குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை எந்த விலைக்கு போனாலும் சரி, கிடைக்கிற பணத்துல முழுசா எனக்கு நீங்க கொடுத்துடணும்.
2: சரி ஐயா.
1: புரோகிதர் பரிகாரம் செய்தாரு. சில நாட்கள்ல தெனாலிராமனும் குணமாகிட்டார். ஒரு வாரத்துக்கு அப்புறமா குதிரையை விற்கிறதுக்கு தெனாலிராமன் சந்தைக்கு போனார். அவரோட புரோகிதரும் வந்தார். ஆனா தெனாலிராமன் குதிரையோட மட்டும் வரல, ஒரு பூனைக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார்.
3: ராமா, குதிரையை தானே விற்க வந்தோம், நீ ஏன் பூனையும் கூட்டிகிட்டு வந்திருக்க?
4: ஐயா, அது சும்மா இல்ல, இந்த வியாபாரத்துல அதுக்கும் ஒரு வேலை இருக்கு.
1: சந்தைக்கு வந்ததும் தெனாலிராமன் உரக்க கத்தறாரு.
4: மக்களே எல்லாரும் கேளுங்க, இங்க இருக்குல்ல இந்த பூனை, இந்த பூனையோட விலை 200 பொற்காசு.
3: என்னது, பூனைக்கு 200 பொற்காசுகளா?
4: ஆமாம் ஐயா.
3: அப்போ குதிரைக்கு எவ்வளவு?
4: ஓ, குதிரையா, அது 1 காசுதான்.
3: என்னது, வெறும் 1 காசா?
4: ஆமாம், ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு, பூனையும் குதிரையும் சேர்த்துதான் நிற்பேன்.
1: அங்கிருந்த ஒருத்தருக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. 200 பொற்காசுக்கு ரெண்டையுமே வாங்கிக்கிறாரு. தெனாலிராமன் 200 பொற்காசையும் அவரோட மடியில வச்சுக்கிட்டு குதிரைக்கான ஒரு காசை மட்டும் புரோகிதர்கிட்ட கொடுக்கிறாரு.
4: ஐயா, குதிரை விற்ற பணம் 1 காசு.
3: அடே ராமா, இது என்ன தந்திரம், 200 பொற்காசுகளையும் எனக்கு தானே கொடுக்கணும்.
4: ஐயா, நீங்க தானே சொன்னீங்க குதிரை எவ்வளவு விலைக்கு விற்றாலும் அந்த பணம் முழுவதையும் உங்களுக்கு தரணும்னு. இந்தாங்க 1 காசு. ஐயா, குதிரையின் விலை 1 காசு தான், அதனால தான் அந்த 1 காசையும் உங்களுக்கே கொடுத்துட்டேன்.
1: பேராசையால தெனாலிராமனை ஏமாற்ற நினைச்ச புரோகிதர் அதே பேராசையால ஏமாந்து போனாரு. இந்த கதையோட நீதி, பேராசையோடு போடும் கணக்கு எப்போதும் நமக்கு சாதகமா முடியும் என்று நினைக்க கூடாது.
0: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதான் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது.

அது நம்ம கணிச்சாலும் அது வேற மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம்.

0: சக்தி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்னில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும் போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம பிரசன்னில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 இல் வானொலி.

0: நாடகம் விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
1: விஜயநகரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆற்றங்கரையில ஒரு நாள் ராஜகுரு தாத்தாச்சாரியார் ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு இருந்தார்.
2: ஆஹா, என்ன ஒரு சுகமான குளியல்! இந்த ஆற்று தண்ணீருக்கு ஈடே இல்லை.
1: அதே நேரத்துல அங்க வந்தான் தெனாலிராமன். தனக்கு உதவி செய்ய மறுத்த ராஜகுருவை பழி வாங்கணும்னு காத்திருந்த அவனுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்பவே பிடிச்சு போச்சு.
3: அடடா, இன்னைக்கு ராஜகுரு தனியா மாட்டிக்கிட்டாரே, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, விடக்கூடாது.
1: உடனே ஆற்றங்கரையில இருந்த ராஜகுருவோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு கிளம்ப முயன்றாரு.
4: ஏய் ராமா, அது என்னுடைய ஆடைகள், எங்க எடுத்துக்கிட்டு போற?
3: ஓ, உங்களுக்கு ஆடைகள் தேவைப்படுதா?
4: உனக்கு தேவைப்படுதா என்ன? உடனே கொடு.
3: கொடுக்கலாம் ஐயா, ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு.
4: என்ன நிபந்தனை?
3: இந்த ஆற்றுக்கு நிறைய பேர் வருவாங்க, நீங்க இப்படி குளிச்ச விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா என்ன உங்க தோல்ல தூக்கிட்டு ராஜவீதி வழியா பவனி வரணும்.
4: என்னது, உன்னை தோல்ல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா வரணுமா?
1: வேற வழி இல்லாம அவமானத்தை பொறுத்துக்கிட்டு ராஜகுரு தெனாலிராமனை தன் தோல்ல சுமந்துக்கிட்டு ராஜவீதிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு.
3: ஆமாம் ஐயா, இல்லைன்னா ஆடைகள் என்னிடமே இருக்கட்டும்.
4: ஏய் ராமா, சீக்கிரமா இறங்கிடு, யாராவது பார்த்துட்டு போறாங்க.
3: அட என்ன ஐயா, நீங்க இவ்வளோ பெரியவர், உங்க தோல்ல நான் வரதை பார்த்து எல்லோரும் பெருமைப்படுவாங்க.
4: பெருமையா? என் மானமே போகுது.
1: அதே நேரத்துல அரண்மனை மேல் மாடத்துல இருந்து மன்னர் ராஜவீதிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
5: இது என்ன ஆச்சரியம், ஒருவன் தோல் மீது இன்னொருவன் ஏறி உட்கார்ந்து வருகிறானா? காவலாளிகளே, தோல் மீது உட்கார்ந்து வருபவனை நன்கு ஆராய்ந்து யார் என்று என் முன் அழைத்து வாருங்கள்.
6: உத்தரவு அரசே.
1: அரசரின் உத்தரவு தெனாலிராமனின் காதில் விழுந்ததும் அவனுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு.
3: அடடா, அரசர் பார்த்துட்டாரே, இப்ப காவலர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம திட்டம் நமக்கே ஆபத்தாயிடுமே.
1: உடனே ராஜகுருவோட தோல்ல இருந்து கீழே இறங்கிய தெனாலிராம,
3: ஐயோ ராஜகுருவே, நான் செய்தது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க
1: என்று சொல்லி ராஜகுருவின் கால்கள்ல விழுந்தான்.
4: சரி சரி, உனக்கு புத்தி வந்துருச்சுன்னா அதுவே போதும்.
3: அதுக்கு பரிகாரமா இப்போ நான் உங்களே என் தோல்ல சுமந்துகிட்டு போறேன்
1: என்று சொல்லி தெனாலிராம ராஜகுருவை தன் தோல்ல சுமந்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சான்.
6: யாரெங்கே, அரசரின் உத்தரவு, தோல் மீது ஏறி உட்கார்ந்து வருபவரை கைது செய்யுங்கள்.
1: காவலர்கள் ராஜகுருவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க.
4: அட, என்னது இது?
5: ராஜகுருவே, இது என்ன காரியம், அவர் தோல் மீது ஏறி வருகிறீர்கள்?
4: அரசே, தெனாலிராமன் என்னை ஏமாற்றி விட்டான்.
5: எப்படி?
4: அரசே, வழியில தெனாலிராம சாக போற மாதிரி கிடந்தான். நான் இறக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவனுக்கு மயக்கமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னான். அதனால இறக்கப்பட்டு அவனை என் தோல் மீது சுமந்து வந்தேன். ஆனா அரண்மனைக்கு பக்கத்துல வந்ததும் அவனே என்ன வலுக்கட்டாயமா அவனோட தோல் மேல என்ன ஏத்திக்கிட்டான்.
1: ராஜகுருவின் பேச்சை கேட்ட மன்னருக்கு சிரிப்பு வந்ததுங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால கோபமும் இருந்தது. தன்னோட ராஜகுருவை அவமதிச்சு தன் காவலர்களையே அடிக்கும்படி செஞ்சிட்டாரே அப்படின்ற கோபம் மன்னரோட மனதுல தெனாலிராமன் மீது ரொம்ப மெதுவா உருவாகுது. தெனாலிராமனுடைய திட்டம் வெற்றி பெற்று இருந்தாலும் மன்னரோட கோபம் இப்போது அவன் மீது திரும்பி இருந்தது.
0: சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.

0: ஆசைப்படுற?
1: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
0: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
1: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
0: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா FM 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரிடம் தெனாலிராம ஒரு முறை கடன் வாங்கியிருந்தான். ஆனா வாங்கிய கடனை திரும்பி கொடுக்க முடியாம தினமும் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான்.
3: ஐயையோ, கடன் வாங்கும்போது இருந்த சந்தோஷம் இப்ப கடனை நினைச்சாலே போயிடுது. பணமும் இல்லை, வேற வழியும் இல்லை. அட, பணம் கொடுக்காமலேயே கடனை தீர்க்க ஒரு வழி இருக்கு.
2: அப்படி என்ன யோசனை அப்படின்னு கேக்குறீங்களா? அதை தன்னோட மனைவியிடம் ரகசியமா சொல்லிட்டு ராமன் படுக்கையில நோயாளி போல படுத்துக்கிட்டான்.
4: யார் அது?
5: நான் தான் மன்னர் கிருஷ்ணதேவராயர். ராமன் இருக்கானா வீட்டுல?
4: அரசே, வாருங்கள் வாருங்கள்.
5: ஆமாம் தாயே, ராமன் எங்கே? நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்துள்ளேன்.
4: அதை பற்றி தான் சொல்லணும் அரசே. கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு என் கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு.
5: அப்படியா? அவருக்கு என்ன ஆயிற்று?
4: கடன் பாரத்தை நினைச்சு நினைச்சு இப்ப படுத்த படுக்கையா கிடக்குறாரு. சாப்பாடும் சரியா சாப்பிடுறது இல்ல, பேசவும் முடியல.
3: அம்மா அம்மா, அரசர் வந்திருக்கிறாரா?
4: ஆமாங்க
3: அரசே. தாங்கள் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போய்விட்டதே
4: அரசே. ஒரு விஷயம் கேட்கணும்.
5: சொல்லுங்கள்.
4: தாங்கள் அவருடைய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து விட்டதாக அவர் காது குளிர சொன்னால் நிம்மதியாக இருப்பார். இல்லை என்றால் இந்த கவலையாலேயே ஏதாவது ஆகிவிடுமோ பயமா இருக்கு.
5: அடடா, இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? சரி, அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன். ராமா ராமா, என்னை பார்.
3: அரசே, சொல்லுங்கள் அரசே.
5: நீ எனக்கு தர வேண்டிய கடன் முழுவதையும் நான் தள்ளுபடி செய்து விட்டேன் ராமா. இனிமேல் அந்த கடனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்.
2: மன்னர் அந்த வார்த்தைகளை சொன்னதுதான்.
3: அடடா, உண்மையாவா அரசே? கடன் தீர்ந்துருச்சா?
5: அடேய், இப்பதானே படுத்த படுக்கையாக கிடந்தாய், இப்படி துள்ளி எழுந்துட்டாயே.
3: அதுவா அரசே? தாங்கள் கொடுத்த கடன் பாரத்தினால்தான் சாக கிடந்தேன். ஆனால் கடன் தீர்ந்து விட்டதே என்று தங்களுடைய ராஜவாக்கை கேட்டதும் புத்துயிரே வந்துடுச்சு.
5: ராமா, உன் புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லையாடா. பணம் கொடுக்காமலேயே கடனை தீர்த்து விட்டாய்.
3: அரசே, கடன் இருந்தால்தான் கவலை வரும், கடன் தீர்ந்தால் உயிரே வரும்.
2: இப்படியாக பணம் கொடுக்காமலேயே தன்னோட கடனை தீர்த்துக்கிட்டான் தெனாலிராமன். அவனுடைய சமயோஜிதனமான புத்திசாலித்தனத்தை பார்த்து மன்னரும் சிரித்து பாராட்டினார். சமயோஜிதமான புத்திசாலித்தனம் இருந்தா கடினமான சூழ்நிலையிலையும் ஒருவர் வழியை கண்டுபிடிக்கலாம்.
1: சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் பெரிய குதிரைப்படைய உருவாக்க விரும்பினார். அதற்காக அரேபியாவிலிருந்து 1000 குதிரை குட்டிகளை வரவழைச்சு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒன்னு கொடுத்து வளர்க்க சொன்னாரு.
2: ஒவ்வொரு குதிரைக்கும் தினமும் 3 வராகன் பொன் உணவு செலவுக்காக வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பிறகு குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் அனைவரும்.
1: தென்னாலிராமனுக்கும் ஒரு குதிரை குட்டி கிடைச்சது. ஆனா அதை வளர்க்கும் பொறுப்பை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது.
3: அப்படியா, 3 வராகன் பொன்னையும் குதிரைக்கே செலவு செய்யணும்னு யார் சொன்னது? கொஞ்சம் புல் கொடுத்தாலே போதும்.
1: அவன் குதிரைய ஒரு சின்ன கொட்டகையில அடைச்சு சுவர்ல ஒரு துவாரம் வைத்து தினமும் கொஞ்சம் காய்ந்த புல்லை மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தான். பசியால வாடின குதிரை புல்லை வேகமா புடுங்கி சாப்பிட்டது. காலம் போக போக அது எலும்பு தோலுமா மெலிந்து போனது.
2: எல்லாரோடைய குதிரைகளும் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. ஆனால் தென்னாலிராமா, நீ ஏன் உன் குதிரையை மட்டும் அழைத்து வரவில்லை?
3: அரசே, அந்த குதிரையை என்னால் பிடித்து கொண்டு வர முடியாது. தாங்கள் லாயத் தலைவரை அனுப்பினால் ஒருவேளை அவரால் முடியும்.
1: மன்னர் உடனே லாயத் தலைவர் அனுப்பினாரு. நீண்ட தாடியுடன் வந்த அவரு குதிரையோட துவாரத்தின் வழியா எட்டி பார்த்தாரு.
4: எங்கே அந்த முரட்டு குதிரை? ஐயோ ஐயோ, என் தாடியை விடு.
1: பசியால அதிகாரியோடைய தாடியையே புல் அப்படின்னு நினைச்சு அந்த குதிரை அதை இறுக்கமா பிடிச்சு இழுத்துருச்சு. வேற வழி இல்லாம தாடிய கத்தரிச்சுதான் அவரை விடுவிக்க முடிஞ்சது.
4: என் தாடி போச்சே.
3: அதிகாரி அவர்களே, குதிரையை பிடிக்க வந்தீங்க, தாடி இழந்துட்டீங்களே.
2: ராமா, குதிரைக்கு ஏன் சரியாக உணவு கொடுக்கவில்லை?
3: அரசே, நான் கொஞ்சம் தீனி போட்டதற்கே அது உங்கள் லாயத்தலைவரின் தாடியை பிடித்து இழுத்தது. இன்னும் நன்றாக சாப்பிட வைத்து வளர்த்திருந்தால் எத்தனை பேருடைய தாடியை பிடித்திருக்கும்? மற்ற குடிமக்கள் தங்கள் குடும்ப சாப்பாட்டை சுருக்கி குதிரையை வளர்த்திருக்கிறார்கள். நானும் அப்படியே செய்திருந்தால் என் குடும்பம் என்ன ஆகியிருக்கும்?
1: பெரும் சிரமத்தோட குதிரைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க. அதோட நிலைமையை பார்த்த மன்னர் கோபம் அடைகிறாரு.
2: ராமா, உன் பேச்சு எனக்கு ஒரு உண்மையை உணர்த்தி விட்டது. படையை பெருக்குவது மட்டுமல்ல, மக்களின் உணவு மற்றும் நலனை பாதுகாப்பதே அரசனின் கடமை என்று உணர்த்தி விட்டாய்.
3: அரசே, மக்கள் நன்றாக இருந்தால்தான் நாடும் நன்றாக இருக்கும்.
1: இப்படியாக ஒரு மெலிந்த குதிரையின் மூலம் மக்களின் நலனின் முக்கியத்துவத்தை மன்னருக்கு உணர்த்தினான் தெனாலிராமன். சிறந்த ஆட்சி அப்படின்றது படை பலத்தை பெருக்குவது மட்டுமல்ல, மக்களின் உணவு நலம் வாழ்வாதாரம் ஆகியவற்றை பாதுகாப்பதே.

0: 97.8
1: சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக சுற்றுலா தினத்துக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம் உலகம் முழுசுமே அனுசரிக்கப்படுது. சரி, இந்த சுற்றுலா தினம் எதுக்காக அனுசரிக்கப்படுது அப்படின்னா, சுற்றுலாவோட முக்கியத்துவம் பற்றியும் சமூகம், கலாச்சாரம், அரசியல், பொருளாதார மதிப்பு பற்றிய உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. சரி, சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டீங்களே தருண், உங்க கூட யாராவது கண்டிப்பா சிறப்பு விருந்தினர் இருப்பாங்க இல்லையா அப்படின்னா, ஆமாங்க இருக்காங்க. யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? சேலம் மாவட்டத்தை சேர்ந்த டிராவலர் பாலாஜி த எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தான். இவர் அந்த இன்ஸ்டால என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம அவரு டிராவல் பண்ணக்கூடிய விஷயத்தையும் வந்துட்டு பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அதனால வந்துட்டு நிறைய மக்களுக்கு தெரியாத இடங்களும் தெரிஞ்சுகிட்டு இருக்கு. அவர் தாங்க நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ப்ரோ.
3: வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க ப்ரோ. அங்க
3: எல்லாருமே ஃபைன் ப்ரோ, சூப்பரா இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: கண்டிப்பா ப்ரோ, உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி
3: ப்ரோ. எனக்கும் ரொம்ப ஹாப்பி ப்ரோ இங்க வந்ததுக்கு.
2: சூப்பர் ப்ரோ. ப்ரோ, இன்னைக்கு வந்துட்டு உலக சுற்றுலா தினம். சுற்றுலா தினம் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களோட பேஜோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு
3: ப்ரோ? ஆக்சுவலா வந்து நான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நான் போகும்போது நெட்ல நிறைய பார்ப்பேன். எல்லாரும் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரெக்டாக கூகுள் மேப்பை வச்சு போய்க்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது வெஹிக்கிள்ஸ் கிடையாது, டூ வீலர்ஸ் கிடையாது, இப்பயும் இல்லை. ஸோ நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி போனோம் அப்படிங்கிறத பார்த்து தேடி ஒவ்வொருத்தராக கேட்டு கேட்டு போன ஸ்பாட் நிறைய இருக்குது. ஸோ அதையே நம்ம வீடியோவாக போட்டால் வெஹிக்கிள் இல்லாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. மேக்ஸிமம் இங்கே வெஹிக்கிள் இல்லாதவங்களும் இருக்காங்க, அவங்களும் டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி போகணும் அப்படிங்கிறத மெயினாக வச்சு ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் ப்ரோ. பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், அது மூலமாக ஒரு ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆரம்பித்த என்னோட பயணம் தான் ப்ரோ இந்த டிராவல்.
2: சூப்பர் ப்ரோ. நான் உங்களை பார்த்த வரைக்குமே வந்துட்டு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டை தவிர்த்து சின்ன சின்ன அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எண்ணம் எப்படி வந்தது?
3: ஆக்சுவலாக பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் குட் இருக்கும். ஆனால் அங்கே மெயின் ட்ராபேக்காக நான் என்ன பார்க்குறேன்னா, ஓவர் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஒரு அமைதியை தேடி டூரிஸ்ட் போகிறவங்க தான் நிறைய பேர். ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், அவங்க எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருப்பாங்க, நிறைய ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ போனால் ரிலாக்ஸாக அமைதியாக வந்துட்டு திரும்பவும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் டூரிசம். ஸோ சின்ன சின்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்காது, நம்ம கிளாமா இயற்கையோட இயற்கையாக இருந்து பொறுமையாக ஒரு ஃபீல் குட் கிடைக்கும். அங்கே நம்ம டிஃப்ரெண்ட்டான மனுஷங்களை பார்ப்போம். அங்கே இருக்கிற அந்த டூரிஸ்டை டிபெண்ட் பண்ணி ஒரு சில பீப்புள்ஸ் இருப்பாங்க, அங்கே ஏதாச்சும் விற்கிறவங்களாக இருப்பாங்க, அவங்க கூட தான் நம்ம பேசும்போது நம்ம மனசுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி மாதிரி கிடைக்கும். அதை வச்சு திரும்ப நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ப்ரோ.
2: கண்டிப்பாக ப்ரோ, உண்மையாலுமே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குன்னு கேட்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
3: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
3: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
2: ஓகேடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
3: என்ன கேள்வி கேட்க போற?
2: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
3: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
2: பால்கனி.
4: உங்களுக்கு அறிவோ அறிவுல.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
7: சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி.
8: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் பாலாஜி தி எக்ஸ்பிளோரர் அப்படின்ற பேஜோட உரிமையாளர் திரு பாலாஜி அவர்களுமே இருக்காங்க. ப்ரோ, பெரிய டெஸ்டினேஷனை விட சின்ன டெஸ்டினேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே சமயத்துல உங்ககிட்ட நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் குறைக்கணும். நம்ம சேலம் மாவட்டத்துல அன்எக்ஸ்பிளோர்டு பிளேஸ் என்னென்ன இருக்கு, அதாவது எல்லாருமே மக்கள் எல்லாருமே போற இடத்தை தவிர்த்து வேற சில இடங்கள் ஏதாவது இருக்கா?
9: ப்ரோ, நீங்க இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து இப்போ முட்டல் அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அங்க என்னன்னா, உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே போட்டிங்கும் இருக்கு. இப்ப கொஞ்சம் எல்நிலோவால கொஞ்சம் லேக் கொஞ்சம் வத்திருச்சு, ஸோ போட்டிங் இப்போ போக முடியாது, திரும்ப சீக்கிரம் வந்துடும் நம்பலாம். அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு போட்டிங்கில் போட்டும் போயிட்டு கீழே மீன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக முட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக முட்டல் வரலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பட்டர்ஃப்ளை பார்க்கும் இருக்குது. ஸோ சின்னதாக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். ஒரு கல்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்க ஒரு அழகான கிராமம். கல்வராயன் மலையில் பெயர பியூர் வாட்டர் தான் முட்டல் நீர்வீழ்ச்சியில் நீர்வீழ்ச்சியாக ஒழுகுது. ஸோ எப்பயுமே அங்கே தண்ணி வந்து பெரும்பாலும் இருக்கு. சம்டைம்ஸ் மழை இல்லைன்னா தண்ணி இருக்காது. ஸோ நீங்க அங்க வந்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை, நம்ம சேலம் மக்கள் ஒரு ஒன் டே ட்ரிப்பா அவங்க ஃபேமிலியோட சேஃபா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா முட்டலை சூஸ் பண்ணலாம். அங்க வந்து போட்டிங், சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்.
8: சூப்பர் ப்ரோ, இப்போ வந்துட்டு ஒரு ஃபேமிலியா போறதுக்கான ஒரு டெஸ்டினேஷன் சொல்லியிருக்கீங்க. இப்போ வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் எதை சொல்லுவீங்க?
9: வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் டேம் இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், பன்னவாடின்னு ஒரு இடம் இருக்குது. மேட்டூர் டேமோட தண்ணி குறைஞ்சா மட்டும்தான் பன்னவாடி, அந்த தண்ணி பன்னவாடி பரிசல் துறையில் அந்த தண்ணிக்கு கீழே ஒரு நந்தி சிலை இருக்குது. அந்த தண்ணி குறைஞ்சா மட்டும்தான் அந்த நந்தி சிலையை நீங்கள் பார்க்க முடியும். நான் ஒன் டைம் போய் பார்த்தேன். அந்த இடத்துல நந்தி சிலை இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது. அப்படியே ஒரு போட்காரங்க கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தா கூப்பிட்டு போவாங்க. நந்தி கிட்ட கூப்பிட்டு போகும்போது அந்த நந்தியை நம்ம தொடும்போது ஒரு கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அந்த எத்தனை வருஷம் முன்னாடிங்கிறது எனக்கு சரியா இப்ப தெரியல, செம்மையா இருந்துச்சு. அந்த நந்தியை நம்ம பார்க்கும்போது தண்ணிக்குள்ள ஒரு நந்தி, இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா பார்க்க முடியாது, தண்ணி ஃபுல்லா இருக்கு. தண்ணி கம்மியா இருக்கும்போது வருஷத்துல ஏதோ கொஞ்சம் டைம் தான் அந்த நந்தி விசிபிள் ஆகும், பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க.
8: சூப்பர் ப்ரோ, உண்மையாலுமே வந்துட்டு ரெண்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே வந்துட்டு மக்கள் ஈஸியா அணுகக்கூடிய முறையில இருக்கு. ரெண்டாவதா சொன்னீங்க இல்லையா, தண்ணி கம்மியா இருக்கும்போது வந்துட்டு நம்ம போலாம் அப்படின்னா அது ரொம்ப சேஃபா?
9: அது வந்து சேஃப் தான் ப்ரோ, நம்ம வந்து தண்ணியில இறங்கக்கூடாது. நம்மள சேஃபா அந்த போட்ல கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க, நம்ம தண்ணியில இறங்கிடவே கூடாது. அது ஒண்ணு மட்டும்தான் நம்ம பாத்துக்கணும். முட்டல் வந்து 100% சேஃப் தான்.
8: நேர்களே கேட்டுக்கிட்டீங்களா, நம்ம வந்துட்டு அந்த பரிசல்லையே போயிட்டு பரிசல்லையே வந்துடணும், நம்ம அவசரப்பட்டு தண்ணியில இறங்கிடக்கூடாது, ஓகேவா? அதுதான் வந்துட்டு சேஃப் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பத்தியுமே சொல்றதா சொல்லியிருந்தாரு. அது என்ன கோயில்
9: ப்ரோ? இப்ப நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் கோயில்

முத்துமலை முருகர் கோயில் நம்ம சேலத்தில் இருக்குது. முருக பக்தர்கள் பெரும்பாலான மக்கள் அங்கே வராங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லருந்தே வராங்க, வந்து முருகரை பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஆத்தூர் பக்கத்தில் காட்டுக்கோட்டையில் ஒரு பழமையான முருகர் கோயில் இருக்குது, வடசென்னிமலை முருகர் கோயில். அங்கே முருகர் வந்து மூணு பருவத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம், துறவியாகவும் பார்க்கலாம், குமரராகவும் பார்க்கலாம், ஆண்டி குளத்துலேயும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேலத்துக்கு முருகர் கோயிலுக்கு, முத்துமலை முருகர் கோயிலுக்கு வரும்போது அப்படி

இப்போ பயணங்கள் முடிவதில்லை அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருந்தது. அந்த எலமெண்ட்ல வந்துட்டு நானுமே நீங்க சொன்ன எல்லா விஷயமும் சொல்லியிருப்பேன். நேரிலே பாத்தீங்களா, நம்ம பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கூட பாலாஜி தி எக்ஸ்பிளோரர் அப்படின்ற பேஜோட உரிமையாளர் இருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: புள்ளியத்தில் சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே பாலாஜி தி எக்ஸ்பிளோரர் இன்ஸ்டா பேஜோட உரிமையாளர் திரு பாலாஜி அவர்களுமே இருக்காங்க. ப்ரோ, நம்ம வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுற்றுலா தலங்கள், அதாவது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிற சுற்றுலா தலங்கள்லாம் சொன்னீங்க. சேலம் மாவட்டத்தை தாண்டி நான் இப்போ வந்துட்டு சேலம் மாவட்டத்துக்குள்ளே எல்லாம் சுற்றிட்டேன். எனக்கு வந்து சேலம் மாவட்டத்தை தாண்டி ஒரு சுற்றுலா தலம் வேணும் நான் சுற்றுறதுக்கு அப்படின்னா, என்னென்ன சுற்றுலா தலங்கள் சேலம் மாவட்டத்தை தாண்டி இருக்கு, அதாவது மக்கள் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலமா, சேஃபஸ்டான சுற்றுலா தலமா, குடும்பமாக போய் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமா
2: அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்கு ப்ரோ. நம்ம தமிழ்நாடுங்கிறது ஒரு நிறைய கல்ச்சர்ஸோட நிறைய மக்களோட இருக்கிற ஒரு செழிப்பான ஒரு ஊர், ஒரு அழகான ஊர், பாதுகாப்பான ஊர். நான் சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஷோ கண்டிப்பாக பத்தாது. ஒரு ஷோ என்ன, ஒரு இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக பேசினா கூட நம்ம ஊரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம்.
1: கண்டிப்பாக உங்கள் பேஜ் பார்த்தேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க. சரி சொல்லுங்க.
2: எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்தது வந்து தனுஷ்கோடி. கொஞ்சம் அங்கே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஒரே நைட்டில் அந்த ஊரே அழிஞ்சது, ரெண்டு சைடும் கடல், சூப்பராக அந்த நடுவில் ரோடு போகிறது, இந்தியாவோட என் பாயிண்ட், இந்திரா பாயிண்ட் அப்படிம்பாங்க. தனுஷ்கோடியை தாண்டி போனோம், அங்கே நான் போயிருந்தோம். அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஈவினிங் டைமில் போனதுனால ஃபுல்லாக மணல் அடிச்சுக்கிட்டே இருக்குது ரெண்டு சைடும். போலீஸ் வந்து கிளம்புங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம காரில் போகும்போது ஒரு வேறு லெவல் ஃபீல் இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட காரில் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக அங்கே மீன் சாப்பிட்டது. அங்கே இருக்கிற பழமையான ஒரு அபண்டட் சிட்டி மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, பட் இப்போயும் அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. அந்த ஒரு இரவு அந்த ஒரு நகரத்தையே அழிச்சதுன்னா கஷ்டமாக இருக்குது. அந்த இடம் இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது, போகிறாங்க. ஆனால் ஈவினிங் யாரும் தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க. கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பாலடைஞ்ச இடங்கள்லாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம வரலாம். ஒரு நாள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், விசிட் பண்ணி பாருங்கள்.
1: ஒரு வருத்தமளிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் இப்போ வந்துட்டு அது ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது. அந்த சுற்றுலா தலத்தை நம்ம வந்துட்டு போய் ரசிக்கிறோம் அப்படின்னாலுமே அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ப்ரோ, இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், வேறு என்னென்ன ஊருக்கு போகலாம்?
2: இப்போ ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷன் இப்போ நம்ம பேசுவோம். இப்போ நம்ம ஒரு பீச்சை பற்றி பேசணும். ஹில் ஸ்டேஷன்னா ஊட்டி, கொடைக்கானல்னு எல்லாருக்கும் தெரியும். கொல்லிமலையும் எல்லாருக்கும் தெரியும். கொல்லிமலையை வந்து டேஞ்சரஸான 72 ஹேர்பின் பெண்டை தாண்டி போனோம். ஆனால் கொல்லிமலைக்கு கிராமத்து வழியாக போகிறதுக்கு இன்னொரு பாத்து இருக்கு, இன்னும் ரெண்டு பாத்து இருக்கு. தம்மம்பட்டி வழியாக மலையேறலாம், முள்ளுக்குச்சி வழியாகவும் மலையேறலாம். இந்த ரெண்டு பாத்துமே புதுசாக யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறையா மலை கிராமத்தை பார்ப்பீங்க, சின்ன சின்ன மலை கிராமங்கள். போகும்போது டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும், ஹேர்பின் பெண்ட் ரிஸ்க்கு கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு அழகாக போய்கிட்டே இருக்கலாம். பட் நைட் டைமில் போகிறது அந்த ரூட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பகல் டைமில் ஒரு காலையில் 7 மணிக்கு நீங்கள் முள்ளுக்குறிச்சி வழியாக கொல்லிமலை ஏறி பாருங்கள். நிஜமாலுமே சொர்க்கம் மாதிரி இருக்கும். பைக் ரைடர்ஸ்க்குலாம் அந்த ரோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேஃப்டி தான், கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுங்க. ஹேர்பின் பெண்ட் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். அங்கே எக்கச்சக்கமான மலை கிராமங்களை பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட்டான ட்ரைபல் பீப்புள்ஸை பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையான இடத்த தான் சொல்லியிருக்கீங்க. நான் கொல்லிமலைக்கு போயிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 72 ஹேர்பின் பென்ஸையும் வந்துட்டு தாண்டி. பட் நீங்கள் சொன்ன அந்த முள்ளுக்குறிச்சி அதுக்கப்புறம்
2: தம்மம்பட்டி,
1: இந்த ரெண்டு வழியாக நான் போனதில்லை, அது சேஃபாக போகிறது?
2: போகிறது 100% சேஃப் தான் ப்ரோ. நைட் டைமில் மட்டும் போவேணா. பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட்லேருந்து பைக்குக்கு தேவையான RC புக், லைசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. 100% சேஃப் தான். நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு பொறுமையாக கவனமாக போயிட்டு திரும்ப சந்தோஷமாக வரலாம்.
1: அலௌடா?
2: அலவுட் தான் ப்ரோ.
1: சூப்பர் ப்ரோ, நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வந்துட்டு இந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
3: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
3: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
3: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை
3: நடைபெறும்.

0: சிறிதல் நீர் என்னை தீண்டும்.
1: ஓ, அது எப்படி?
0: நீ சுற்றி போட்ட தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திருவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: 97.8
1: சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே பாலாஜி தி எக்ஸ்பிளோரர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜோட உரிமையாளர் டிராவலர் திரு பாலாஜி அவர்களுமே இருக்காங்க. ப்ரோ, நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசிட்டு இருந்தோம் டூரிஸ்ட் ஸ்பாட் பத்தி எல்லாம், டூரிஸ்ட் டே அப்படின்றதுனால. இப்போ ஒரு சின்ன கேம் விளையாடலாமா?
3: ஆ, கண்டிப்பாக விளையாடலாம்
2: ப்ரோ. ஓகே, இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட டைரக்டாக ராபிட் ஃபயர் குவஸ்டின் பண்ண போகிறேன்.
3: ஓகேவா?
2: உங்களோட ஸ்பெசிஃபிக் ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆவலாக இருக்கு.
3: சரி ப்ரோ,
2: ரெடியா?
3: ஆ, ஓகே ப்ரோ.
2: ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: ஆ, கண்டிப்பாக.
2: மவுண்டைன் ஆர் பீச்
3: ப்ரோ? என்ன ப்ரோ, ரெண்டுமே ரெண்டு கண்ணும் மாதிரி ப்ரோ, எதை சூஸ் பண்ணுறது?
2: எதையாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க.
3: மவுண்டைன்ஸ் அடிவாரத்தில் ஒரு பீச்.
2: சூப்பர். சோலோ டிராவலர் ஆர் குரூப் டிராவல்?
3: நான் சோலோ தான் ப்ரோ ப்ரிஃபர் பண்ணுவேன்.
2: சன்ரைஸ் ஆர் சன்செட்?
3: சன்ரைஸ்.
2: ரோட் ட்ரிப் ஆர் ட்ரெயின் ஜேர்னி?
3: ட்ரெயின் ஜேர்னி ப்ரோ.
2: ஃபேமஸ் ஸ்பாட் ஆர் ஹிடன் ஸ்பாட்?
3: ஹிடன் ஸ்பாட்.
2: கேமரா ஆர் மொபைல்?
3: மொபைல்.
2: பிளான்ட் ட்ரிப் ஆர் அன்பிளான் ட்ரிப்?
3: எப்பயுமே அன்பிளான்ட் ட்ரிப் தான், மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்
2: கண்டிப்பாக. திரும்பவும் நீங்கள் வந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய

0: இடம். திரும்பவும் நான் போகணும்னு நினைக்கிற இடம் வந்து தாளவாடி தான் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன். போகும்போது போகிற வழியில் மேக்னா யானைன்னு ஒரு யானை இருக்குது, ஒற்றை யானை. அதெல்லாம் பார்த்தோம், நிறைய யானைகளை பார்த்தோம். யானை வந்து குடும்பமாக ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு கரும்புலாரி வண்டியை நிறுத்திட்டு அந்த கரும்பை கேட்டு பிடுங்கிட்டு போயிருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்துருக்காங்க,
1: நானும் பார்த்தேன்.
0: தயவு செஞ்சு அந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா யானைகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட வேலையை அதை பார்க்கட்டும், நம்ம போன வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு பொறுமையாக வரலாம். டூரிஸ்டாக போகிறோம், வைல்ட் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வரணுங்கிறத நான் மக்கள் கிட்ட கேட்டுக்கிறேன்.
1: நீங்கள் ஒரு பிளேஸை வந்துட்டு இன்னும் விசிட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற பிளேஸ்?
0: எனக்கு ரொம்ப நாளாகவே கொடைக்கானல் இருக்கிற பூம்பாறை முருகர் கோயிலுக்கு போகணும்னு ஆசை ப்ரோ. கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டேன், பட் ஒரு சில சூழ்நிலையால் அங்கே போக முடியல. ஸோ சீக்கிரமாக இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அங்கே போகணும்னு ஒரு ஆசை.
1: சேலமோட பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்
0: எனக்கு தெரிஞ்சு முட்டல் தான் ப்ரோ. கல்வராயன் மலையில் இருக்கிற ஒரு அழகான அருவி, மலை அடிவாரத்தில் இருக்க ஒரு அருவி.
1: சேலம் மாவட்டத்துக்கு வெளியே
0: கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை ப்ரோ. வயசு இருக்கும் போதே எங்கே போயிருங்க, அப்புறம் 1000 படிக்கட்டு இறங்க முடியாது, கஷ்டமாக இருக்கும்.
1: தமிழ்நாட்டுக்கு வெளியே?
0: தமிழ்நாட்டுக்கு வெளியே எனக்கு ஃபேவரட் வந்து மூணார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: இந்தியாவுக்கு வெளியே?
0: இந்தியாவுக்கு வெளியே எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் வந்து சுவிட்சர்லேண்ட் தான். ஏன்னா நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், அந்த ஊரே பார்க்க பச்சை பசையில் அழகாக இருக்கும். அதனால
1: உங்கள் மனசை தொட்ட இடம் இது?
0: என் மனசை தொட்ட இடம் வந்து கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ்.
1: ஓகே ப்ரோ, ரொம்ப சூப்பராக வந்துட்டு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்க. உங்ககிட்ட இன்னும் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ வந்துட்டு டூரிஸ்ட் அதிகரிக்கும் போது இயற்கைக்கும் லோக்கல் கம்யூனிட்டிக்கும் பாதிப்பு வராமல் இருக்க டூரிஸ்ட் என்ன செய்யணும்?
0: டூரிஸ்ட் நம்ம என்ன டூரிஸ்ட் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அங்கே போகும்போது எந்த குப்பையுமே அங்கே போடக்கூடாது. முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா திரும்ப உங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், பிஸ்கெட் கவர்லாம் நிறைய இடத்துல சாப்பிட்டு அப்படியே போட்டுறாங்க. ஒரு சிலர் தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணாமல் நம்மளோட குப்பைகளை நம்மளோட பேக்குள்ளேயே போட்டு அதை சேஃபாக டஸ்ட்பினில் பண்ணணும். அடுத்தது நம்ம டூரிசம் அங்கே போகும்போது அங்கே லோக்கல் பீப்புள் ஏதாச்சும் சேல் பண்ணுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற பழங்களாக இருக்கலாம், அங்கே இருக்கிற காய்கறிகளாக இருக்கலாம், அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன கடை போட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட நம்ம பண்ணணும். பண்ணால் அவங்களோட வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும், அவங்க நம்மளை நம்பி இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறையும் நல்லாயிருக்கும். அந்த இடத்தையும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும். டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதே டைமில் இயற்கைக்கு பாதிப்பாகாத வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஒன்றே ஒன்று தான், நம்ம எடுத்துகிட்டு போகிற குப்பைகளை நம்ம சேஃபாக திரும்ப குப்பைத்தொட்டியில் போடணும். குப்பைத்தொட்டி இல்லை அப்படின்னா நம்ம பேக்லேயே போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பின் எங்கே இருக்கோ அங்கே போடணும்.
1: ஒரு ஹிடன் ஸ்பாட்டை டிஸ்கவர் பண்ணும்போது நீங்கள் முதல்ல எதை கவனிப்பீங்க?
0: அங்கே இருக்கிற அழகு தான் ப்ரோ. அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹிடன் ஸ்பாட் ஒன்று இருக்குன்னா அங்கே மக்கள் போக அலௌடா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னோட சோசியல் மீடியாலேயே போடுவேன். ஏன்னா அது ஏன் ஹிடன் ஸ்பாட்டாக வனத்துறை வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து அனிமல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு காட்டுக்குள்ளே நிறைய அருவிகள் இருக்குது எக்கச்சக்கமான, அங்கெல்லாம் நம்ம போகலான்னு பார்த்தா கண்டிப்பாக போகக்கூடாது. அது வந்து அனிமல்ஸ் வர இடம், அங்கே போனால் நமக்கு தான் ஆபத்து. ஸோ ஹிடன் ஸ்பாட் வந்து 100% சேஃபாக இருந்தால் மட்டும் நம்ம சுற்றுலாத்துறை சுற்றுலா மூலமாக அங்கே போய் நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க உங்க கூட பேசிட்டு இருக்கிறது. நான் உங்க தருண், உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 97.8
1: சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே பாலாஜி தி எக்ஸ்பிளோரர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜோட உரிமையாளர் டிராவலர் திரு பாலாஜி அவர்களுமே இருக்காங்க. ப்ரோ, நம்ம வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் பத்தி எல்லாம் நிறைய விஷயம் பேசணும். இந்த சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உங்ககிட்ட முக்கியமா ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ.
2: ப்ரோ, இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒரு இடத்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றணும் அப்படின்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா?
3: 100% பண்ணுது ப்ரோ, கேரண்டியாக பண்ணுது.
2: ஓகே ப்ரோ, இப்போ ஒரு இடத்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது அதனால இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன?
3: பாசிட்டிவ் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு அது மூலமாக கொஞ்சம் ரெவன்யூ பிஸ்னஸ் இருக்குது, அவங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும், ஒரு மக்களோட அந்த இடத்துல இருக்கிற லோக்கல் மக்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் என்னென்னா, அது வந்து நம்ம கையில் இருக்குது, அங்கே போகிற டூரிஸ்டோ கையில் இருக்குது, அவங்க வந்து அந்த இடத்த பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும். அது மட்டும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, போகிற நம்மளும் ஹாப்பி, அங்கே இருக்கிற மக்களும் ஹாப்பி.
2: ஓகே ப்ரோ, இப்போ இந்த ஜென்ரேஷனில் வைரல் ஆகணும்னு மட்டும் ஒரு இடத்த ப்ரமோட் பண்ணுறது சரியா?
3: அது வந்து 100% தப்பு ப்ரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடத்த போய் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஹிடன் ஸ்பாட் இருக்குன்னு சொல்லி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா, அதை பார்க்குற ஃபேமிலி குழந்தைங்க கூட யாரோ போவாங்க, அப்போ அந்த இடத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் அனிமல் வரலாம், அது ஒரு வாட்டர் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வலிக்கி விடலாம். ஸோ வந்து நம்ம ஃபாரஸ்ட் வந்து ஏன் அதை வந்து ஹிடன் பண்ணி வச்சிருக்கு, அலோவ் பண்ணாமல் வச்சிருக்குன்னா, சேஃப்டி மெயின் ரீசன். ஒருத்தவங்களுக்கு என்ன தேவை? சேஃப்டி. ஒரு இடத்துக்கு நம்ம டூரிசம் போகிறோம்னா நம்ம ஹாப்பினஸ்க்காக போகிறோம், ஹாப்பினஸ் இல்லாமல் அது வேற எதுவும் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு அதை யாரும் பண்ணக்கூடாது, தப்பு தான் அது.
2: கண்டிப்பாக நேயர்களே, சேஃப்டி வந்துட்டு ரொம்ப முக்கியம். எங்கே போகணுன்னாலும் முதல்ல அந்த இடம் சேஃபா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது ப்ரோ. அதே சமயத்தில் டூரிஸ்ட் அப்படின்னா ஃபேமஸ் பிளேஸ் மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
3: கண்டிப்பாக உண்மை ப்ரோ. ஃபேவரட் ஸ்பாட் மட்டும் கிடையாது, அதில் நிறைய இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, பீச்சஸ் இருக்குது, மவுண்டைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கிராமத்தில் கூட ஒரு சில அழகான விஷயங்கள் இருக்குது, அதுவும் டூரிஸ்டம் தான், எல்லாமே இன்க்ளூட் ஆகும்.
2: ஓகே ப்ரோ, இப்போ சேலத்துக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஒரு நாள் மட்டும் டைம் இருந்தால் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க?
3: சேலம்க்கு வரீங்க அப்படின்னா, சேலமில் வந்து இப்போது எப்படி சிவபெருமானுக்கு பஞ்சபூத கோயில்கள் இருக்கோ அதே மாதிரி சேலம் மாவட்டத்துலேயும் இருக்குது. பேலூர், சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்கிற பேலூரில் ஆரம்பித்து சேலமோட அந்த எண்டு கூகையூர் வரைக்கும் 5 சிவன் கோயில் இருக்குது. நீங்கள் ஆன்மீக பயணமாக சேலம் வந்தீங்க அப்படின்னா அந்த 5 சிவன் கோயிலுமே நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்மீகத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், 5 சிவனை தரிசனம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் சேலம்க்கு ஒரு நாள் டூர் வரீங்க அப்படின்னா இதை நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்.
2: கண்டிப்பாக நானுமே இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து நானும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன்.
3: லீவ் அப்போ சொல்லுங்கள், நம்ம ஒட்டுக்காவே பண்ணிடுவோம்.
2: கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ, இந்த உலக சுற்றுலா தினத்தில் நம்ம ஆடியன்ஸ்க்கு, நம்ம லிசனருக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன?
3: என்ன சொல்கிறதுனா, இப்போது வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது ப்ரோ. நம்ம உங்களுக்கும் இன்னும் ஒரு 50 கழிச்சு இந்த பூமியில் இடம் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, எனக்கும் இல்லை. ஸோ அதனால் ஒரே இடத்துல வாழாமல் பயணம் செய்கிறது தான் ஒரு மனிதனோட இயல்பே. ஸோ பயணம் செய்வோம், பாதுகாப்பாக பயணம் செய்வோம். இப்போ பயணங்கிறது நம்ம சந்தோஷத்துக்காக தான் போகிறோம், இயல்பு வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து சந்தோஷத்துக்காக, அந்த எந்த சந்தோஷத்துக்கு போகிறோமோ அங்கேருந்து நம்ம நினைவுகளை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ தேவையில்லாத அலோ பண்ணாத இடத்துல தான் போய் ப்ராப்ளம் வருது, அதை நம்ம எடுத்துகிட்டு வராமல்

0: ஒரு நினைவுகளை மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரி நல்ல சேஃபான ஸ்பாட்டுக்கு உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வாங்க. அது வந்து நான் மக்கள் கிட்ட கேட்டுக்கிறேன்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சில இடங்கள் வந்துட்டு மக்கள் வந்து விசிட் பண்ணிருப்பாங்க, சில இடங்கள் விசிட் பண்ணாம இருந்திருப்பாங்க. சோ விசிட் பண்ணாத இருந்த இடங்களையும் நீங்க சொல்லி அவங்க வந்துட்டு இப்போ சேஃபஸ்டா வந்துட்டு போவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய விஷயங்களை எங்களுக்காக நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இப்போ வந்துட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக எங்களுடைய சோனா எஃப்எம்-இன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரோ.
0: உங்களுக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ, என்ன இந்த ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்டதுக்கு. சோனா எஃப்எம்க்கும் ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. நேர்களே, நானும் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக சுற்றுலா தினத்தோட சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து டடா வைபே நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்க

0: நான் உங்க தருண். கண்டிப்பா ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினர் இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கான நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, தன்னுடைய கல்லூரியில இருந்தே அருமையான ஒரு தொழிலை தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஜாசா எசென்சியலோட உரிமையாளர் திரு சலீம் அவர்கள் தாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ.
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
2: யா ப்ரோ, ஏதோ கம்பெனிலாம் நல்லா செட் ஆயிட்டு இருக்கு, ரன் ஓடிட்டே இருக்கோம்.
1: ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ இந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
2: ஓகே, நான் வந்து சின்ன வயசுலேருந்து சரி, நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஜாப் அதுதான் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்னையும் என்ன சொன்னாங்க, ஓகே 10th குட் மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு 11th 12th நல்லா படிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சு நீட்டாக ஜாபுக்கு போகிறதா வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன திங்க் பண்ணேன்னா, சின்ன வயசுலேயே இந்த ஜாப் செட்டில் போனால் வீட்டில் நிறைய லோன் இருந்துச்சு. ரைட்டு, இவங்க 20-30 இயர்ஸ் லோன் கட்டியே சும்மா சுற்றிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதுலேருந்து நமக்கு நல்லா ஓரளவு ரெவன்யூ வரும்னு சொல்லி தான் நான் இந்த பிஸ்னஸ் ஐடியாவே எனக்கு அப்போ வந்துச்சு. அப்போ நான் படிக்கும்போது 12th. ஓகேவா? ஆக்சுவலி நான் 12th படிச்சிருக்கும் போதே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, இந்தியா பூரா ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் ஜஸ்ட் என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ரா வரைக்கும் கூட்டிகிட்டு போனார், அவர் மிலிட்ரியில் இருக்கிறனால. ஸோ அங்கே என்னோடய ட்ராவல் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 3 இயர்ஸ் நான் 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் மொத்த இந்தியாவுமே நான் சுற்றிட்டு வந்துட்டேன். ஓகேவா? மொத்த இந்தியாவும் சுற்றிட்டு வந்து அந்தந்த எக்கோ சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு, நான் ஓரளவுக்கு ஹிந்தியும் தெரியும், ஸோ அந்த ப்ராப்ளமே இல்லை. ரைட்டா? ஸோ இப்படி இருக்கும்போது ஓகே, நம்ம நான் பார்க்குற வரைக்குமே தமிழ்நாட்டில்ன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மார்க்கெட்னா எல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியும் சரி, எல்லாம் வேறு வேறு கம்பெனிஸ் தான் நமக்குள்ளே எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது நம்ம ஏதாவது இந்த சொசைட்டியில் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்கள் இந்த கொஞ்சம் பிஸ்னஸ் ஐடியாவே நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல இந்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் எந்த இடத்துல முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு யோசனையாக தோணுச்சு?
2: ஓகே, நாங்களும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு. பட் அதுக்கான சொல்யூஷன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ரிண்ட் அவுட் எதாவது எடுக்கணும், ஒரு ஸ்டேஷனரி திங்ஸ் எதாவது வாங்கினா காலேஜ்குள்ளே இருக்க ஷாப்புக்கு போய் வாங்குறதா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் அதிகமாக இருந்துச்சு, ப்ளஸ் வெளியில் போய் எடுத்தாலும் லாங் டிஸ்டன்ஸில் தான் கடைகள் இருந்துச்சு. பக்கத்தில் 1-2 கடை இருந்துச்சு, பட் அங்கேயும் ஒரு நல்ல ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் ரேட் தான் அங்கேயும் நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமை எல்லாத்துக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி எங்கள் செட் ஆஃப் மெம்பர்ஸ், எங்கள் ஒரு 3-4 செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி விட்டுட்டு, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ரிண்ட் அவுட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலயமா ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: சூப்பர் ப்ரோ.
2: நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டேஷனரி திங்ஸும் ஆட் பண்ணலாம். அண்டு எங்களுக்கு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒவ்வொரு தாட்டி சேலம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே செல் பண்ணுறோம்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஃபஸ்ட்டு கேதர் பண்ணியிருந்தேன். சரி, அதுலேருந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை நாங்கள் நெக்ஸ்ட் அப்போ வெப்சைட்டாக கொண்டு போகலாம்னு சொல்லி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3rd இயர்லேயே நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
0: சூப்பர் ப்ரோ, உங்களோட ஜேர்னி ரொம்ப நல்லாயிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவளோட காத்துட்ருக்கேன். நேர்களே, உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறது நான் உங்கள் தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சண்டையினால நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்துருக்கு. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க.

0: அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஜாசா எசென்சியல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட உரிமையாளர் திரு சலீம் அவர்களுமே இருக்காங்க.
2: ப்ரோ, சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல முதல்ல வந்துட்டு உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. அந்த பிசினஸோட நெக்ஸ்ட் லெவல் நீங்க எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
3: ஓகே, நாங்கள் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் இங்கேருந்து பல்காக ஆர்டர் எடுப்போமா. நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் கிளாஸ்க்கு போடும்போதெல்லாம் அந்த பஞ்சிங் மிஷின் இருக்கும் கையில் ஹேண்டில் பண்ணுறது, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போடுவேன் ரைட்டா. அதில் ஸ்பைரல் நான் சுற்றிட்டு அதில் நான் ஓரளவுக்கு நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தருவேன். பட் போக போக எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, ப்ளஸ் என்கிட்ட ஒரு 1500 கிட்ட கையில் சேவிங்கில் இருந்துச்சு. ரெண்டையும் தேக்கி ஒரு ஸ்பைரல் மிஷின் ஒன்று வாங்கிட்டேன். வாங்கினது அப்புறமா அங்கேருந்து தான் என்னோட இந்த ஜேர்னியை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இறங்கி ஒர்க் ஆகிச்சு. ஜஸ்ட் நான் ப்ரிண்ட் அவுட்ஸ் மட்டும் இங்கே சேலமில் ஹோல்சேல்லேருந்து நான் ஃபுல்லாக எடுத்து ஜஸ்ட் நான் ஸ்பைரல் போட்டு எங்கள் காலேஜ் ஃபுல்லாக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன்.
2: சூப்பர் ப்ரோ, ஈஸி ஸ்டார்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக
3: கண்டிப்பாக
2: எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க?
3: ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே எங்களுக்கு ஃபுல்லாக அகேன்ஸ்டாக தான் இருந்துச்சு. எங்கள் காலேஜ்குள்ளே ரன் பண்ண முடியல, ஏன்னா காலேஜ்குள்ளேயே ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அவங்க ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஜஸ்ட் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை பேன் பண்ண க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ ரொம்ப டைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அதையும் மீறி நாங்கள் ஜஸ்ட் எங்கள்கிட்ட ஃபோன் கால் பண்ணி சொல்லுவாங்க, என்னன்னா நாங்கள் இதில் ஃபுல் டைமாக இல்லையே இறங்கிட்டோம், என்னால் ஸ்டடீஸில் சரியாகவும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஆர்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, வெளியில் இருக்கவங்க ஒரு தேர்ட் பர்சன்ஸும் சரி, ஓரளவுக்கு நல்லா கூட இருக்கவங்க எப்படி ஒன்று அமௌண்ட் தந்துடுவாங்க, அமௌண்ட் நாங்கள் நம்பிக்கையாக கொடுத்துருவோம். பட் வெளியில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பல்காக ஒரு 6K 7K அப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்களுக்கு அதுவே பெரிய அமௌண்ட்டு ரைட்டா. அப்படி இருக்கும்போது ஆர்டர்ஸ் போட்டுருவாங்க, நாங்களும் ப்ரிண்ட் பண்ணிவிடுவோம், ப்ரிண்ட் பண்ணி ஸ்பைரல் போட்டு ரெடியாக வச்சுருவோம், பார்சல் ரெடியாக இருக்கும். பட் கடைசி நேரத்தில் அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு லாஸாக இருந்துச்சு டோட்டலாகவே. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, ஏன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஜஸ்ட் நாங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 10K எங்களுக்கு லாஸ் ஆகிறதே எங்களுக்கு ரொம்ப விட்டுருச்சு. வர லாபம் எல்லாமே அதிலே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரிண்ட் அவுட் டோட்டலாக வேஸ்ட்டாக தான் போகும், நாங்கள் அதுவும் எதுவும் பண்ண முடியாது. சமோசா கடையில் இல்லை கேனில் தான் எங்களுக்கு அது கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம்.
2: ஓகே ப்ரோ, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்க இதில்?
3: இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை ப்ரோ, ஆக்சுவலி 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்து ஜஸ்ட் கை மாற்றி விட்டோம். தென் அதுக்கப்புறமேட்டு ஒரு அதில் வர அமௌண்ட் வச்சு ஸ்பைரல் மிஷின் ஒன்று வாங்கினோம். தென் அதில் ஓரளவுக்கு நல்ல மார்ஜின் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு, அதை வச்சு நாங்கள் கலர் பிரிண்டர் மிஷின் ஒன்று வாங்கினோம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. அந்த மிஷினில் என்னென்னா நாங்கள் ஃபைனல் இயர்ஸில் ரிப்போர்ட் அடிப்பாங்க, அதில் ஹை அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் எங்களுக்கு நிற்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எல்லாரும் ஜஸ்ட் ஆர்டர் போட வச்சு அதுலேருந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் எடுத்த அப்புறமேட்டு தான் இந்த வெப்சைட் பக்கமே வந்தோம். வெப்சைட் பக்கம் வந்தோம், ஓரளவுக்கு நல்லா ஒரு 2-3 பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதில். ஸோ அந்த ஒரு டீம் அதுதான் இங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னா 0 காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி தான் ஒன்னாயிட் இருக்குது.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையாக வந்துட்டு 0 காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னீங்க. 0 காஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நேர்களே, உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
4: கொடுக்கு பார்வையில என்ன கூறு போடுறியே, மிடுக்க

0: தீவினை ஏற்காதே.
1: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
2: ஆமா காவ்யா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
1: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
2: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
1: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
2: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
1: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
2: காவ்யா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
3: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் ஜாசா சென்சியலோட உரிமையாளர் திரு சலீம் அவர்களுமே இருக்காங்க.
2: ப்ரோ, காலேஜ் படிக்கிறப்பே வந்துட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவு கொண்டு போயிருக்கீங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாரு? அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரை எப்படி எடுத்தீங்க?
3: ஓகே, என்னோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் எப்படி எடுத்தேன்னா, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது EDC இருந்துச்சு, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட் அவங்க ஒரு 800 பேரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துனாங்க. அதில் வர எல்லாருமே அந்த 800 பேருமே காலேஜஸில் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்கிறது மட்டும்தான் அதில் சேர்த்திருந்தாங்க. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கவங்க ஃபுல்லாகவே எல்லாம் வந்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, எல்லாத்துக்குமே ஒரு A4 ஷீட் ஒன்று கொடுத்து அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது பீப்புள்ஸ்க்கு எத்தனை பேர் சொல்யூஷன் இருக்குது, அதனால

0: எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, சேல்ஸ் மார்க்கெட்டிங்லாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவரே பிக் பண்ணி கொடுத்து அது ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. எல்லாருமே ஒவ்வொரு சைடும் ஜஸ்ட்டு அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் காலேஜில் இருக்கிற ப்ராப்ளமே நாங்கள் எடுத்து அதை ஷார்ட் அவுட் பண்ணோம். பட் எங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்த வரைக்குமே அவர் டோட்டலாகவே இது எல்லாத்தோட யூனிக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டார். ஸோ நாங்கள் அப்போவே சொல்லிட்டோம் எங்கள் காலேஜில் நாங்கள் இப்படி ரன் பண்ண போகிறோம், ஸோ பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் வேணும்னா நாங்கள் அதே குரூப்பில் இடிசி குரூப்லேயே உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஆர்டர்ஸ் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர் அந்த ஈவெண்ட்டில் வந்தவங்க ஒரு மேம் தான், சரி காலேஜில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மேம் தான். இது வரைக்கும் அவங்களை நான் பார்த்தது கூட இல்லை, ஐ மீன் அப்போ வரைக்குமே அவங்கள நான் பார்த்தது இல்லை. அந்த ஆர்டர் போட்டோம், போட்டு ஒரு 1 hourலேயே அவங்க டெலிவரி பண்ணனால அவங்களுக்கு அவ்வளோ அதை வேல்யூபுல்லாக பார்த்தாங்க, இல்லை எஃபர்ட் போடுறாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க தான் என்னோட ஃபஸ்ட் கஸ்டமர் இதில் டோட்டலாக இருந்தாங்க.
1: சூப்பர் ப்ரோ, அந்த அந்த மொமெண்ட்டை வந்துட்டு இப்போ வரைக்குமே மறக்கவே முடியாது
0: ப்ரோ, கண்டிப்பாக. அதுக்கப்புறமே தான் எங்களுக்கு டோட்டலாகவே நிறைய ஆர்டர்ஸ் அந்த குரூப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குரூப்பில் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டு போடுறதுக்கும் தயங்குனாங்க, மேமே எங்களை சப்போர்ட் பண்ணி போடுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
1: சூப்பர் ப்ரோ, இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்த டைமுக்கும் இப்போக்கும் உங்ககிட்ட இருக்கிற மாற்றம் என்ன பிஸ்னஸில்?
0: மைண்ட் செட் ப்ரோ,
1: ஓகே,
0: டோட்டலாகவே மாறிடுச்சு. அப்போல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்துருவோம், இப்போல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஒரு சின்ன சின்ன இடத்துலையும் டிஜிட்டலாக இறங்கி சிஸ்டம் பில்ட் பண்ணுறதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நாங்கள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணலை, ஜஸ்ட் எங்களுக்கு ஆர்டர் வந்தால் போதும்னு சொல்லி தான் நாங்கள் ரன் ஆகிட்டு இருந்தோம். ஜஸ்ட் ஆர்டர் வரும், எங்கள் கிளாஸை நாங்கள் கட் அடிச்சிருவோம், அட்டெண்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும், நாங்கள் ஆர்டர் போய் எடுத்துகிட்டு வந்து காலேஜ் கேட்டில் உட்காந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், வாட்ச்மேன் துரத்தி விடுவோம், கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்படி தான் ரன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்த டிஃப்ரென்ஸ்னா மைண்ட் செட்டு அண்டு எங்களோட ப்ரெஷர்லாம் ஓரளவுக்கு நல்லா தாங்குற அளவுக்கு வந்துருச்சு ப்ரோ.
2: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேர்களை உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியல் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் ஜாசா சென்ஷியலோட உரிமையாளர் திரு சலீம் அவர்களுமே இருக்காங்க.
5: ப்ரோ, இந்த பிஸ்னஸை வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி நியர்லி எவ்வளோ இயர்ஸ் இருக்கும்?
6: ப்ரோ 3 இயர்ஸ் இருக்கும். ப்ரோ
5: 3 இயர்ஸ். இப்போ 3 வருஷத்துல உங்களோட ஃபேமிலியும் நீங்க ஹேண்டில் பண்ணும், அண்ட் தென் காலேஜ் லைஃபும் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பர்சன்ஸ்லாம் யார் யார், எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க?
6: சப்போர்ட்டிவ்னா எங்கள் ஃபேமிலி சைடு சுத்தமாக சப்போர்ட் இல்லை. என்ன தான் வார்த்தையில் சொல்லுவாங்க இது இது பண்ணுடா பண்ணுதான்னு, பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப், ரைட்டா? 12th 10th படிச்சிருக்கும்போது சரி, 12th படிச்சிருக்கோம் நல்லா படித்து ஜஸ்ட் ஜாபுக்கு போ ஜாபுக்கு போ இப்படி தான் என்ன சொல்லி வளர்த்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் ஃபுல்லாக அவங்க அமௌண்ட் எல்லாமே ஃபுல்லாக இஎம்ஐக்கே போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஜஸ்ட் இந்த கொஞ்சம் கேஷுக்கே ரன் ஆகிட்டே இருந்தாங்க. ஜஸ்ட் அவங்க வருது சேலரி ஒரு தெரிஞ்சு ஒரு 1 lakh. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக அமௌண்ட் வருது. ஸோ அது அவங்க இஎம்ஐக்கே ஃபுல்லாக போகிறதுனால ரைட்டு, ஜாபுக்கு போனால் ஃபுல்லாகவே செட் ஆகாது, நமக்கு ஓரளவுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தா. பட் ஃபேமிலி சைடில் சப்போர்ட் பார்த்தாங்கன்னா யாருமே இல்லை, டோட்டலாகவே யாருமே இல்லை.

0: உங்கள் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைச்சிது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது?
1: ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இருக்கிறவங்கலாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பட் போக போக நல்லா ரன் ஆக என்கிட்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் வெளியிருந்து போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்கள் காலேஜில் எங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூபிளான பர்சன்ஸ். எங்கள் என்னை பொறுத்த வரைக்குமே, என்னையும் பொறுத்த வரைக்கும் சரி, என் ஃபவுண்டரை பொறுத்த வரைக்கும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க தான் எங்களை டோட்டலாகவே சப்போர்ட் பண்ணாங்க. இன்கேஸ் நாங்கள் டெலிவரி கொடுக்க லேட் ஆனாலும் பரவாயில்லண்ணா, நீங்கள் ஜஸ்ட் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஜஸ்ட் காலேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜூனியர் பசங்க எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் காலேஜ் படிச்சிருக்கும் போது. அண்ட் மேம், ஒரு மேம் இருக்காங்க, அவங்களை எப்பவுமே என்னை சப்போர்ட் பண்ணி தான் இருப்பாங்க டோட்டலாகவே. ரைட், இதுதான் பண்ணு. அந்த நெட்ஒர்க் அவங்க பில்ட் பண்ணுறதுல அவ்வளோ வெல்வெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க காலேஜில்.
0: சூப்பர் ப்ரோ. இப்போது நீங்கள் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு விஷயம், சக்ஸஸ் அப்படின்னா என்ன?
1: சக்ஸஸ் அப்படின்னா என்ன? மன நிம்மதி ப்ரோ.
0: பரவாயில்ல, சொல்லுங்கள். மன நிம்மதி?
1: ஆமாம் ப்ரோ, நிஜமாக தான், பீஸ் தான் ஆக்சுவலாக. நான் நீங்களே சொல்லுங்கள், நல்லா நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் நினச்சது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு, ரைட்டா? இந்தியா அப்புறம் நான் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன், நான் 3 இயர்ஸ்லேயே நான் ட்ராவல் பண்ணிட்டேன், ஓகேவா? அண்ட் ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சேன், எனக்கு ஓரளவுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சு, அந்த அந்த இன்கம் வச்சுட்டு என்னோடய நீடை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பர்சனலாகவும் சரி, நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, ரைட்டா? ஸோ அதுவும் எனக்கு அளவுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட்டு பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் தள்ளி வச்சுட்டோ, பீஸ் தான் முக்கியம்னு சொல்லி அதை நீங்கள் உட்காந்தாலே அதுவே உங்கள் சக்ஸஸ் தான். ஸோ பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது.
2: சூப்பர் ப்ரோ, உங்களோட சக்ஸஸ் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருந்தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் ஜாஸ் அசென்ஷியலோட உரிமையாளர் திரு சலீம் அவர்களுமே இருக்காங்க. ப்ரோ, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கியாச்சு. ஒரு முக்கியமான கேள்வி,
2: இப்போ நீங்கள் 3 இயர்ஸாக கண்டினியூஸாக ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: நாங்கள் ஆக்சுவலி இந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே ப்ரிண்ட் அவுட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு, இப்போ இந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ அப்படி நாங்கள் ப்ரிண்ட் அவுட்ஸ் மொத்த இந்தியாவே கவர் பண்ணுறது தான் ஃபஸ்ட் எங்கள் பிளான். ரைட்டா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நீங்கள் தாராளமாக எங்கள் அங்கே ரீச் பண்ணிடுவோம், வேறு ஆப்ஷனே இல்லை, நாங்கள் பண்ணுறோம், பண்ணியே ஆகிறோம்.
2: ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். ப்ரோ, இப்போது நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸில் எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருது, ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
3: ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கும்போது சரி, ஸ்கூல் படிச்சிருக்கும்போது சரி, சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸ் உங்களே இழுத்துட்டு போய்டும் அந்த பிஸ்னஸை ஃபுல்ஃபில் பண்ண.
2: கண்டிப்பாக, இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இது பண்ணாமல் இருந்திருந்தா பிஸ்னஸ் இன்னும் நல்லா இருக்கும், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
3: ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸு அசால்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டராக சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் வெல்வெஸ்ட்டாக இருக்கணும். ரைட்டா, நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் எடுங்க, எந்த ஃபீல்டு இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணுங்கள். அந்த ஃபீல்டில் யார் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக இருப்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் 50-50 தான், எல்லாருமே பாதி 50-100 பேராச்சு ஃப்ரீலான்சராக தான் போகிறான். அப்படி இருக்கும்போது அந்த பெஸ்ட்டு ஃப்ரீலான்சரை எடுத்து, நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கள் அமௌண்ட்டு இவ்வளோ தான், எங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷ்னலை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட பெஸ்ட்டு ரிசல்ட்ஸும் இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நல்லாவே க்ரோ ஆவீங்க, உங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்டும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சரி, உங்கள் ஜூனியர்ஸோ சரி, அந்த ஃப்ரீலான்சர்ஸ்கிட்ட விட்டு ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறமே நீங்கள் அவங்கள ஜாபுக்கு வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.
2: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ப்ரோ, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்க. எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களோட ஜேர்னியோட ஸ்டார்டிங், இந்த பிஸ்னஸில்

0: பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அது எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் ரொம்ப நன்றி ப்ரோ.
1: நன்றி ப்ரோ.
0: தேங்க்யூ ஸோ மச்.
2: நேர்களே, நானுமே இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்முடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை சிறப்பாகவே நம்ம வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு சண்டே. இந்த சண்டே அப்படின்னாவே நிறைய பேர் வந்துட்டு நல்லா வீட்டில் படுத்து தூங்கணும்ப்பா அப்படின்னு ஒரு சில பேர், இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போய் நல்லா சுற்றி பார்க்கலாமா அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பிளான்ல இருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு டிவி போடுறோம், நல்லா படுத்து தூங்குறோம், இல்லையா ஏதாவது பாட்டு கேட்குறோம் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் கிடைக்கிறதே ஒரு நாள் தான், அதையே ஊர் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நம்மளுடைய ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள், மக்களுடைய வாழ்வாதாரம், அங்கே இருக்கக்கூடிய முக்கிய வரலாற்று இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு செய்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சி. சத்திய என் கூட இன்னைக்கு நம்ம ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான அதே நேரத்தில் பழங்காலத்து வரலாற்று நினைவுகளையும் பல கிராமத்துடைய கதைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க நம்ம ஊரை சுற்று ஊர்வலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊருக்கான என்ட்ரன்ஸே வந்து

கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா வந்துட்டு மைதானம் தான். அந்த முக்கியமான மைதானமே இந்த ஊருக்கான முக்கியமான ஒரு நுழைவு வாயிலாக இருந்துச்சு. எஸ் இந்த ஊருக்கு போகிற வழியிலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டை பற்றி விசாரிக்கும் போது இந்த கிரவுண்டில் முத்துநாயக்கன்பட்டியிலிருந்து பல பேர், அதாவது முத்துநாயக்கன்பட்டி அதை சுற்று வட்டாரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இருந்தும் பல பேர் இங்கே வந்துட்டு அவங்களுடைய அத்லட் ப்ராக்டிஸ்க்காகவும் அதுக்கப்புறமா கிரிக்கெட்டு கபடி இந்த மாதிரியான விளையாட்டுக்காகவும் வந்துட்டு இந்த இடத்த அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைம்ல நிறைய பேர் இங்கே வாக்கிங்கும் போயிட்டுருக்காங்க. அதை தாண்டி தான் வந்துட்டு இந்த ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு மணி நேரம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஊருடைய பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைனா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது,

0: ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
1: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
1: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
1: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊரை சுற்றி உலா வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மாங்குப்பை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்கள், சிறப்பு அம்சங்கள், இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இந்த ஊர் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொல்ற பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா தான் வந்துட்டு இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வணக்கம் தாத்தா.
8: வணக்கம்
7: தாத்தா. உங்க பேர் என்ன?
8: கோபால்.
7: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
8: 80.
7: ஓ, 80 வருஷமா இருக்கீங்களா? சரி தாத்தா, இப்ப 80 வருஷமா இருக்கீங்க. இந்த ஊர் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுமா?
8: இப்போ சீமெண்ட் மண்ணெண்ண விளக்கு, இப்போ மின்சாரம், தண்ணி தட்டுப்பாடு வருது அப்பப்போ. இந்த ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. கம்மியாக தான் இருந்து இருந்த வீட்டை ஓலை வீட்டை மாடி வீடாக கட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். எது புது வீடு எது இல்லை, உங்கள் ஒரு வீடு அது என்ன, அது வந்து புதுக்கி புதுப்பிக்கப்பட்டது.
7: சரி தா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊர் எந்த அளவுக்கு பரப்பளவு கொண்டதாக இருக்குது?
8: பச்சாய் கோயில்னு இருக்குது, 1.5 கிலோமீட்டர் அது வரையிலும்.

0: பவுண்டரி அதிகம். இந்த பக்கம் அந்த தோப்பு வருது இல்லை, அதுதான் அண்ணன் நகராட்சி. ஆனால் மொதல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல.
1: ஓ, அவ்வளோ பெரிய ஊரா சேர்த்துட்டா? இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடு இருக்கும்?
0: ஒரு 500-600 இருக்கும்.
1: ஓகே தாத்தா.

சூப்பர் தாத்தா, இந்த ஊருடைய பேரை கேள்விப்படும் போதே கண்டிப்பாக மாம்பழத்துக்கும் மாமரத்துக்கும் இந்த ஊருக்கும் இதே ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராகவே எங்கள் கிட்டே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு தாத்தா. முக்கியமாக இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊருடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்குது, இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தினா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்களே, இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தினா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த ஊருக்கு ஏன் இந்த மாங்குப்பை அப்படிங்கிற பேர் வந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, மொத்தமா இந்த ஊருடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிற பத்தி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஊர் பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு அண்ணா வெயிட்டிங்ல இருக்காரு. வணக்கம் அண்ணா.
4: வணக்கம்
3: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
4: நான் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கு பிறந்ததுலேருந்து இந்த ஊரை கம்பேர் பண்ணால் எந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் வந்துட்டு வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வசதிகள் எல்லாம் ரொம்ப கிராமம் ரொம்ப இண்டியராக இருந்துச்சு. இப்போ கொடுத்த சில இது இல்லை, வழி பாதைகளே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, தடமே இருக்காது. நல்ல பக்கமாக ரெண்டு பக்கம் ரயில்வே ட்ராக் இருக்கும். அப்புறம் ரயில் போகிறதா இருந்தாலும் ரயில் வழிகள் அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் க சொல்லுவோம்.
3: சூப்பர்ண்ணா. ஆனால் இந்த ஊருக்கு முக்கியமாக அந்த குடிநீர் வசதி இதெல்லாம் எப்படின்னா இருக்குது? மற்றபடி ஏரி குளங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா?
4: தண்ணீர் வசதி இதெல்லாம் மேட்டர் தண்ணி வருது, அதெல்லாம் கிணத்தடி கிணறுகள் இருக்குது, நிலத்தடி நீர் நல்லா இருக்குமே போர் போட்டுக்கிறாங்க, அதனால தண்ணி பிரச்சனை அவ்வளோ பெருசாக இல்லை இந்த ஊரை பொறுத்த வரைக்கும்.
3: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த ஊரில் தண்ணீர் தேவைக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி வந்துட்டு இந்த ஊர் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நேயர்களே, ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கும், நிறைய வந்துட்டு நினைவுகள் இருக்கும், அந்த நினைவுகளை எல்லாம் சுமந்ததாக வந்தால் வந்துட்டு அந்த ஊரே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஊருடைய வரலாறுகள் ரொம்பவே வந்துட்டு பெருசாக இருக்குது. முக்கியமாக வந்துட்டு இந்த ஊர் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடுகள் மட்டுமே இருந்த ஒரு சின்ன கிராமம், ரொம்ப ரொம்ப சின்ன கிராமமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி

இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கான உலா எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களுமே அடுத்தடுத்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஊர் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்காக ஒரு அண்ணா ரெடியா வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல முக்கியமா கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்னன்னா,
1: முக்கியமான பண்டிகைனா மாரியம்மன் பண்டிகை தான். இது 18 பொட்டி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 18 பொட்டி ஆரம்பத்துலேருந்து பக்கத்தில் சுற்றி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் ஒரே பூத்த கோயிலாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டிகை அப்போ என்ன பேசலன்னா, இங்கே பழையூர் சாமி திரௌபதி அம்மன் சாமி அவங்க வந்து அதில் வர எல்லாம் வருவாங்க பண்டிகை காலக்கடை. முக்கியமான பண்டிகை அன்னைக்கு அவங்க வந்து அந்த சாமியை வந்து எல்லா சாமியும் அழைச்சிட்டு வருவாங்க. வந்து அந்த சிலைகள் பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி அம்மன் அப்புறம் அதில் வக்கரவாளங்கள்லாம் வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு அதுக்கு வரப்பே ரொம்ப சிறப்பாக அழைச்சிட்டு வருவாங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் மெயின் பண்டிகை. அது இப்போ கொஞ்ச நாள் கோயில் கும்பாபிஷேகம் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அது பார்த்துட்டு இருக்காங்க.
0: ஓகேண்ணா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்னென்னா?
1: தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் போகிறாங்க, கொத்து வேலை.
0: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊர் மாரியம்மன் கோவில் பண்டிகை, அதுக்கப்புறமா இந்த ஊரில் முக்கியமாக என்னென்ன தொழில்கள் போகிறாங்க அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கிராமம் அப்படின்னாவே பல விஷயங்களை மறைச்சி வச்சுருக்குங்க. என்ன அப்படின்னா, எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தலைமுறைகள், எத்தனையோ உழைப்புகள், எத்தனையோ நினைவுகள், ஒரு ஊருடைய உண்மையான வரலாறு,

இது எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிராமம் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட கிராமங்கள்ல ஒண்ணுதான் மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊருங்க. இந்த மாங்குப்பை பகுதியில் எப்படி நிர்வாகம் இருந்துச்சு, அந்த காலத்தில் இருந்த குடியிருப்புகள் எப்படி இருந்துச்சு, பழைய காலத்தில் இருந்த கிராம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊருடைய வரலாற்றுகளை எடுத்து பார்த்தோம்னாவே போதும், நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். தண்ணீர், விவசாயம், மக்கள், வாழ்க்கை, பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அடைச்சிருக்கிறது தான் இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊர். இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு வந்தாலுமே அது பழைய காலத்தில் ஒரு கிராமமாக அதோடைய நினைவுகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு ஊருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும், ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கும். அந்த வரலாறுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஊரை சுற்றி உருவலாம் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமே நம்மளோட நிலை என்னான 9787770378 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மாங்கோப்பை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். அதே நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்குமே இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இந்த மாங்கோப்பை அப்படிங்கிற இந்த ஊர் பத்தின ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மாங்கோப்பை அப்படிங்கிற இந்த ஊர் வந்துட்டு நம்மளுடைய ஓமலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமமாக தாங்க இருக்குது. தமிழ்நாடு அரசுடைய சேலம் மாவட்ட நிர்வாக இணையதளத்திலேயே ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கான கிராம ஊராட்சி பட்டியலில் இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊராட்சி வந்துட்டு இருக்குது. இது வெறும் குடியிருப்பு பகுதி மட்டும் இல்லாமல் இது வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கிராம ஊராட்சியமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலம் நகரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படிங்கிறனால அதோடைய வளர்ச்சியுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு கிராமத்தில் நகரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, படிக்க போகிறவங்க இருப்பாங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய நிலம், கால்நடை, விவசாயம், ஊர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தாங்க இந்த ஊர்லேயும் வெளியூரில் வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. கிராமத்திலேயே இருந்து தங்களுடைய சொந்த தொழிலை, தன்னுடைய சொந்த விவசாய தொழிலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் இதெல்லாம் இருக்கிறாங்க. கிராமமும் நகரமும் சந்தி கூடிய ஒரு இடமா இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊர் வந்துட்டு விளங்குதுங்க. முக்கியமா வந்துட்டு இந்த ஊருடைய பெயரை பார்த்தாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் விவசாயம் இந்த அளவுக்கு இந்த இடத்துல முக்கியம் அப்படிங்கிறது. மாங்குப்பை அப்படிங்கிற அந்த பேர் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மாமரங்கள் நிறைய இருந்ததாகவும் அந்த மாமரங்கள் அதிகமா இருந்ததுனாலே இந்த ஊருக்கு வந்து மாங்குப்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வந்ததாகவும் வந்துட்டு முன்னாடியே நம்ம கூட பேசின ஒரு தாத்தா வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அதே தாங்க உண்மையும் கூட. இந்த ஊர்ல மாமரங்கள் வந்துட்டு நிறைய இருந்திருக்குது. அதோடைய காரணமா தான் இந்த ஊருக்கு வந்துட்டு மாங்குப்பை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் வந்திருக்குது. இந்த ஊர் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நிறைய வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊர் வந்துட்டு இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம்னா சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா பூனைகரடு அப்படிங்கிற வரைக்குமே வந்துட்டு இந்த மாங்குப்பை அப்படிங்கிற ஏரியா வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்குதுங்க. ஸோ இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு ஊரை பார்த்தா நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்க போகிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில சத்யா என் கூட. அதே நேரத்தில் உங்களுக்கு அடுத்து என்ன ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற பத்தின சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை எண்ணான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அடுத்த வாரம் எந்த ஊரை சுற்றி உலா போகலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய சஜஷனை மறக்காம தட்டி விட்டுருங்க. டெட்டப்பா பயனர்களே, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு காட்ட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு வந்து அற்புதமான நாளாக போயிட்டு இருக்கும்னு நம்புறேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் ஓட் பண்ணியிருக்க அந்த அற்புதமான பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல இடம்பெற்றிருக்க பாடல் வந்து ரொம்பவே ஒரு தனித்துவமான பாடல். இந்த பாட்டை நான் எப்போ சோனா எஃப்எம்ல போட்டாலும் உடனே கஸ்தூரி நான் கால் பண்ணிவிடுவார், இந்த பாடலுக்கு என்னோடய ஓட்டை போட்டிருக்க தம்பி அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பரான பாடல், மதன் தங்கதுரையோட யாரு அவ எங்கே இருக்கா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டாரை மட்டும் வச்சு சூப்பரான அருமையான பாடல் கொடுத்துருப்பாரு. யாரு அவ எங்கே இருக்கா பாடல் மதன் தங்கதுரைய குரலில் வந்திருக்கு, அவரே தான் வரிகளை எழுதியிருக்காரு. தனித்துவமான வரிகளில் சூப்பராக இருக்கும், இந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல லெனிக்ஸோட என் ரதியே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சின்ன பாட்டு தான், கேட்கறதுக்கே குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். எலக்ட்ரானிக் மியூசிக் பயன்படுத்தியிருப்பார் இந்த பாடலில் லெனிக்ஸ். இந்த பாடலோட வரிகள் என் ரதியே அப்படிங்கிற ஒரு ஹம்மிங்கில் ஆரம்பித்து அப்படியே சூப்பராக கொண்டு போயிருப்பார். இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழில்

0: அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இன்னும் 8 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்க. அந்த அற்புதமான பாடல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: Music number 10.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: கேட்ட ரெண்டு பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கறேனுடன். இதனைத் தொடர்ந்து டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாட்டுக்கு என்ன அப்படிங்கிறத கேட்டலாமா? அதை சொல்றதுக்காக நானும் அவளாக காத்துக்கிட்டே இருக்கேன். அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய தை மாதம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. ஒரு சூப்பரான பாட்டு. மணிமாறன்ட்ருந்து எந்த பாட்டு வந்தாலும் அதில் ஒரு ஃபோக் ஸ்டைல் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபோக்கில் அழகான ஒரு கிராமிய பாடல் மாதிரி, நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்துருப்பார் மணிமாறன் இந்த பாடலை. இதில் வந்து செந்தில் கணேஷ் பாடியிருப்பார், ராஜலட்சுமியும் பாடியிருப்பாங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே. அந்த நாட்டுப்புற பாடல்லாம் கேட்குறப்ப என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீலில் கொஞ்சம் கூட குறையாமல் அருமையாக பண்ணியிருப்பார் மணிமாறன். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியன் டாக்கீஸ் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. கண்டுக்க மாற்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலும் வந்து ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து நம்ம தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த பாடலை கேட்டாலும் எனக்காக இந்த பாடலை ஓட் பண்ணிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் கேட்ட உடனே இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணிட்டாங்க. கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலில் ஆரம்பிக்கிற அந்த வாய்ஸ் ஓவரில் இருந்து பாடலோட ஸ்டைலும் சரி, அதுக்கு பின்னாடி வர இசையிலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு பாட்டை கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
2: அப்புறம் என்ன பிள்ள, இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே

0: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
1: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
0: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
0: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
1: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.
2: Top 10 Music Number 7.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, உத்தராயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டாக பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவில் வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதில் தான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்தில் இதை வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில் வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னால் நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில் வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதிலை தாண்டி உள்ளே வந்தோடனே கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில் ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுவதை நாங்கள் பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில் கோவில்கள் இருக்குது. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான்

0: அந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல் இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் Top 10 Music.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாடலை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்து 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் எண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேட்க போகிறீங்க. துபாக்கரனுடன் சூப்பரான பாடலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லா பாடலும் கேட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வசியோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய உயிரே அப்படிங்கிற பாடல் தான். வசியோட நிறையா பாடல் எனக்கு பிடிக்கும். அதில் காதல் ரிங்காரம் அப்படிங்கிற பாடல் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான பாடல். அந்த வரிசையில் வசி பண்ணியிருக்க இந்த உயிர் அப்படிங்கிற பாடல் ரொம்ப மெலடி சாங்காகவும் இல்லாமல் ரொம்ப பீட்டு கொடுக்குற சாங்காகவும் இல்லாமல் ஒரு இதமான ஒரு மெலடியிலே அந்த பீட்லேயே போயிட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பார். பாடலோட வரிகளும் ரொம்ப தனித்துவமாக இருக்கும், கேட்கறதுக்குமே அற்புதமாக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்னப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திவாகர் மற்றும் இஷாகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரு சூப்பரான பாடல் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. விடி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாடலுக்கு விஷாகன் மற்றும் திவாகரே வரிகள் எழுதியிருக்காங்க. திவாகர் இதுக்கு பின்னணி இசை அமைச்சிருக்காரு. இதில் ஸ்வேதா மற்றும் விஷாகன் ரெண்டு பேருமே பாடியிருக்காங்க. இந்த பாடலில் வரக்கூடிய அந்த கடைசி ஒரு போர்ஷன், அதாவது கடைசி ஒரு பகுதி, அதுவும் ஸ்வேதாவோட குரலில் கேட்குறப்ப ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஃபுல்லாக விஷாகன் பாடிட்டு இருப்பாரு. அந்த கடைசி 4-5 வரிகள் மட்டும் ஒரு ஃபீமேல் வாய்ஸில், அதாவது ஸ்வேதாவோட குரலில் கேட்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு காதல் பாடல், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை அதை எடுத்து காட்டுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். இந்த பாடலுக்கு நடுவில் ராப் வரிகள்லாம் போட்டு சூப்பராக பாடியிருப்பாங்க. அந்த பகுதியை திவாகர் பாடியிருப்பார், கடைசி பகுதியை ஸ்வேதா பாடியிருப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க சூப்பரான பாடல் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ இந்த 2 பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்
2: Music Number 6.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664663.
1: அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்க வோட் பண்ண பாடலாம் போட்டு கட்டிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் என்ன பட்டிருக்கு அப்படிங்கறதான் இப்ப என் கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சுவோட நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆனா அச்சுவோட இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி சுத்தி அப்படிங்கிற பாடல் தான். ஆல்ரெடி சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படிங்கிற பாடல் சினிமா பாடலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள் மட்டும் எடுத்து இவரே வந்து புதுசா ஒரு டியூன் உருவாக்கி சூப்பரா பாடியிருப்பாரு. இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலக்கா கால் பண்ணி வோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா. இந்த பாடல் ஒரு துள்ளலான இசை. அச்சுவோட எல்லா பாடலுமே ஒரு துள்ளலான இசையில தான் இருக்கும். அதே மாதிரியே இதுவும் ஒரு தனித்துவமான பீட்ல கொடுத்துருக்காரு. அவரோட வாய்ஸ் இதுல கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான அருமையான பாடல்னு கூட சொல்லலாம், விஸ்வேஸோட மேனா மினிக்கி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு தாதுகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாடலுக்கு பின்னாடி வாசிச்சிருக்க அந்த பேக்ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். நடுவில் இன்டர்லூட்னு சொல்லுவாங்க, பாடிட்டு இருந்ததுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் மியூசிக் வரும். அந்த மியூசிக்லாம் கேட்டு பாருங்களேன், கடகடன்னு ஓடுற மாதிரியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க பாடலை வந்து நிதானமாக தான் பாடியிருப்பாங்க. இந்த பீட்டோடையும் அவங்களும் ஓடுற மாதிரி இருக்காது, சூப்பராக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் விஸ்வேஸ் கூட ஷாம் சுந்தரும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்து பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: म्यूजिक नंबर 3
1: 3 2 1 होला.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்றைக்கி நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்காரனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டையும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். அது என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் சோனா எஃப்எம்ல நிறையா பாடல் கேட்பீங்க, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட நிறையா பாடல் கேட்பீங்க. அந்த பாடல்லாம் கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். கேட்குற பாடல்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்கும், இந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்குல்ல, அந்த பாடலை நீங்களும் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே 9787-707-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படி ஓட்ட நீங்கள் போடுறப்ப நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வார இறுதியில் வர இந்த டாப் 10 மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் நரேஷ்குமாரோட ஏண்டி புள்ள ஏங்க வச்சு அப்படிங்கிற பாடல்.

0: தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் நம்ம நேயர்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாக இருக்குது. ஸ்டீல் பிளான்ட் எழிலக்காவுக்கும், அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் வட்டம் ஐமுதூரில் இருக்க நம்ம கலைசெல்வி அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. கலைசெல்வி அக்கா கால் பண்ணி இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. ஏண்டி புள்ள இயங்க வச்ச அப்படிங்கிறதே ஒரு மெலடி சாங். மக்களே, சாய் நரேஷோட குரல் மெலடி சாங்கில் கேட்குறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். இவரோட இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இசையமைப்பாளர் டி மான் சார் இருக்கார்ல, அவரோட சாயல்லே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெலடி சாங்கை ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கு இருக்கும். இந்த ஒரு பாடல் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்குது பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்களா? முதல் இடத்துல இந்த வாரம் சூப்பரான ஒரு பாட்டு தான் இடம்பெற்றிருக்கு. ஒரு மோட்டிவேட்டிங்கான சாங், நம்மளோட ஃபேவரட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். அதான் நினச்சது கிடைக்கலண்ணா அப்படிங்கிற பாடல். அதாவது சாந்தகுமார் விழிகள் மூடிக்கொண்டு உயிரிலே கலந்தவள் பாடல் இசையமைப்பாளர் இருக்கார்ல சாந்தகுமார், அவர் பண்ண ஒரு அருமையான பாடல் தான் நினச்சது கிடைக்கலண்ணா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கான பாடல். உங்களுக்கு நினச்சது கிடைக்கலனா அடுத்தது பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரியான வரிகள் போட்டு ஒரு சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த பாடலுக்கு நம்ம மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்காவும், அதனைத் தொடர்ந்து திருப்பூர்லேருந்து கஸ்தூரினாவும் இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு மன வருத்தத்தில் இருக்கோம், இல்லை எதை நினச்சாலும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எப்படி இதை பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாட்டு கேட்டோம்னா, ஏ வா பார்த்துக்கலாம் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய பாடல் தான் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். இது வாக்க என்னுடன் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அருமையான இந்த ரெண்டு பாடலும் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோட நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
1: Number 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில பல விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி டூ அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், எஸ்டிஜினா என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பக்கம் பார்த்தா கல்யாண மண்டபத்துல நிறைய சாப்பாடுகள் அப்படின்றது அண்டா அண்டாவா பிரியாணியும் அறுசுவை உணவுகளும் வந்து மீதமாக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே ஊர்ல ஒரு ரெண்டு தெரு தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து பசிக்காக நிறைய பேர் வந்து ஒரு வாய் சாப்பாடு கூட கிடைக்காம இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. இப்படி இருக்குது அப்படின்னும் போது இந்த ரெண்டு பக்கத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம் இருக்கோம். சோ இன்னைக்கு எஸ்டிஜி டூல எந்த தலைப்புல பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபரி உணவு பகிர்றதும் உணவு வங்கிகளும் பத்தி தான் பேசலாம் இருக்கேன். அதாவது ஃபுட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசலாம் இருக்கேன். சரி ராஜ்குமார், உபரி உணவு பகிர்வு அப்படின்னு சொல்ற அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இப்போ கல்யாண மண்டபங்கள்லயோ இல்ல பெரிய ஹோட்டல்லயோ தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கு அப்படின்னு போது அந்த எஞ்சி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம குப்பை தொட்டியில போட்டுறாம உடனே அந்த வந்து பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அற்புதமான ஒரு சமூக முயற்சி தான் இந்த உபரி உணவு பகிர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த உலகத்துல விளையக்கூடிய உணவுல மூன்றுல ஒரு பங்கு உணவு வந்து குப்பைக்கு போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த உணவை சரியான நேரத்துல சரியான மனிதர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்துல ஒருத்தருக்கு கூட பட்டினி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது, பட்டினியா தூங்க வேண்டிய தேவையும் இருக்க ஆரம்பிக்காது. அதுக்காக நாம இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம்னு சொல்லலாம். இந்த அசாத்தியமான மாற்றத்தை சாத்தியமாக்குறதுக்காக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாலுமே வந்து களத்துல இறங்கி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்க ஆரம்பிச்சது. ஆனா தேடி பார்க்கும் போதுதான் நம்ம ஊர்லயுமே வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. அதையும் தாண்டி ராபின் ஹுட் ஆர்மி அப்படின்னு சொல்ல அமைப்புகள் எல்லாமே வந்து விசேஷ வீடுகள்ல மீதமாகக்கூடிய அந்த உணவுகள் எல்லாத்தையுமே வந்து இரவு பகல் பாராம அதை எல்லாத்தையும் சேகரிச்சு உணவு இல்லாதவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு போது அதை எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமா வந்து எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, சாப்பாடு இவ்வளவு மீதி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் வாங்கக்கூடிய பழக்கமும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறி இருக்கு. சுருக்கமா சொல்லும் அப்படின்னா ஒருத்தரோட உபரி உணவு வந்து இன்னொரு

மாற்றத்திற்கு உயிர் வாழக்கூடிய ஆதாரமா மாறிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி சரியான முறையில கொண்டு போறது அப்படின்றது தான் இந்த உபரி உணவு பகிர்வு அப்படின்ற ஒரு திட்டமா இருக்க ஆரம்பிக்குது. திட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, இது மாணவர்கள் இளைஞர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்க ஆரம்பிக்குது. இதை நம்ம வருங்காலத்துல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு சாப்பாடு வந்து ஒரு 100 பேருக்கு சமைக்கிறோம், அதுல வந்து 70 பேர் சாப்பிட்டாங்க, மீதி 30 பேர் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு போது அந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் சேர்க்கறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும். இதை பத்தி எல்லாமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
3: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
2: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
3: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
4: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
5: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
4: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
5: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?

0: கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்மரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்கள் வந்து இன்னைக்கு பெருமையாக சொல்றோம். ஜனவரி மாதம் 11 தேதி ஒவ்வொரு வருஷமும்

0: நாங்கள் எங்கள் வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல் அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது, அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை, அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. ஒரு பக்கம் பெரிய கல்யாண மண்டபம், விருந்து முடிஞ்ச உடனே அண்டா அண்டாவாக பிரியாணியும் அறுசுவையாக இருக்கக்கூடிய அந்த உணவும் வந்து மீதமாக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அதே ஊரில் ரெண்டு தேர் தள்ளி பார்த்தா ஒரு வாய்க்கு சாப்பாட்டு வழி இல்லாமல் ஒரு சிலர் வந்து தினம் தினமும் பசியோடு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்குது அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் எப்படி வந்து இந்த ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறது, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே மீதி ஆகக்கூடியதை இல்லாதவங்களுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்றத பற்றி எல்லாமே தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஜி தான். ஸோ எஸ்டிஜியில் SDG 2 0 ஹங்கர் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நான் பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். இந்த உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய மூன்றில் ஒரு உணவு அப்படின்றது குப்பைக்கு தான் போக ஆரம்பிக்குது. ஆனால் இதை நாம் ஏன் பேச ஆரம்பிக்கணும்? இந்த மாதிரியான உணவுகள் குப்பைக்கு போகுது, ஆனால் நாம் இதை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன? இந்த உபரி உணவு பகிர்வை இவ்வளோ முதன்மைப்படுத்தி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். அதை பற்றி நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு, அதை பற்றி தான் நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பசியை தீர்க்கக்கூடிய உடனடி உணவு. ஒரு பயிரை நட்டு அறுவடை செஞ்சு சந்தைக்கு கொண்டு போய் பசியை போக்குறதுக்கு மாத கணக்கில் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் சமைச்சு மீதமாகக்கூடிய அந்த உணவை சில மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பசித்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த உலகத்திலே மிக வேகமாக இருக்கக்கூடிய உடனடியை பசியை தீர்க்கக்கூடிய ஒரு வழியாக இருக்க ஆரம்பிக்குது. அப்போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லையா. ஒரு உணவை நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு பகிர்றோம் அப்படின்னும் போது

நம்ம கிட்ட மீதி இருக்கக்கூடிய உணவை பகிர்றோம் அப்படின்போது அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த உணவை கீழே தான் கொட்ட ஆரம்பிக்கணும், ஆனா அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மூலமா எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும். குப்பையில கொட்டப்படக்கூடிய இந்த உணவுகள் வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, அதை

தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த உபரி உணவை பகிர்றது அப்படின்றது ஏழைகளுக்கு செய்யக்கூடிய தர்மம் அப்படின்றது கிடையாது. அது சக மனிதர்களுக்கு வந்து அடிப்படை உயிர் வாழும் உரிமையை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதநேய பண்பு அப்படின்றத நம்ம எல்லாரும் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில உணவை வீணாக்காம பகிர்வது தான் இந்த SDG 2 அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த இலக்கு பத்தி பேசுறது அப்படின்றது, நாம நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கே எக்கச்சக்கமான கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒரு சில காலத்திலாம் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப வறுமையில் இருந்திருப்போம், கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். அந்த காலகட்டங்கள்லாம் தாண்டி இப்போ வந்து நம்ம நல்லா சாப்பிட்றோம். ஆனால் இதே இன்னும் நிறைய இடங்களில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் உணவு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நாம வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு
2: தெரியுமா? ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும்.

0: புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
2: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. உலகமெல்லாம் இருக்கட்டும் ராஜ்குமார், நம்ம மாம்பழ நகராக இருக்கக்கூடிய சேலத்தில் உபரி உணவை வீணாக்காமல் பசிச்ச வயிறுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சூப்பரான களப்பணிகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. நம்ம சேலம் மாநகராட்சியில் இரவு பகல் பாராமல் இயங்கிட்டு வரக்கூடிய மூன்று முக்கிய கள முயற்சிகள் பற்றி தான் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, STG 2 0 Hunger பசியின்மை. அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பசி இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமான உணவுகளை, ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி எல்லாமே இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து உபரி உணவு பகிர்வு, அதாவது உணவு வந்து அதிகமாக வந்து வீணாக்க வந்து எந்த மண்டபமா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த சாப்பாடு எல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு போய் உணவுடைய தரத்தை பரிசோதிச்சு அந்த உணவை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம சேலம் அரசு மோகன்குமாரமங்கலம் மருத்துவமனை இருக்கு இல்லையா, GH, அங்கே நிறைய பேர் வந்து வெளியில் காத்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி சேலம் ஜங்ஷன், சூரமங்கலம் அந்த பகுதிகளில், அதையும் தாண்டி பழைய மற்றும் புதிய பேருந்து நிலைய நடைபாதை வாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து நள்ளிரவில் சூடாக போய் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல ராபின் ஹுட் ஆர்மி சேலம் சாப்டர் இளைஞர்களும் வார இறுதி நாட்களில் கிச்சிப்பாளையம், அன்னதானப்பட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு உணவை வந்து பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறுவிருக்காங்க. வீடுகளிலோ கெட்டு போகாம இருக்கக்கூடிய அந்த உணவுகளை இந்த பிரிட்ஜ்ல வந்து பத்திரமா வச்சுட்டு பசியோடு இருக்கவங்களுக்கு வந்து யாரு வந்து கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எந்தவித கூச்சமும் இல்லாம தங்களுக்கு தேவையான உணவை வந்து கண்ணியமா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஊர்ல வந்து செயல்பட்டு இருக்கு. அதையும் தாண்டி நம்ம சேலம் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் வந்து வாட்ஸ்அப் நெட்ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அருமையா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம சேலம் சோனா காலேஜா இருக்கட்டும், பெரியார் பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அரசு கலைக்கல்லூரியா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து NSS மாணவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரோட்ராக் இளைஞர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாமே வந்து சேலம் முழுக்க இருக்கக்கூடிய தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமா பேக்கரிலையா இருக்கட்டும், உணவகங்களா இருக்கட்டும், நாளினுடைய முடிவுல சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரியான உணவுகள் வந்து அது எல்லாத்தையும் வாங்கி ஆதரவற்று இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம சேலத்து மண் எப்பவுமே வந்து ஒரு பாசத்துக்கு பஞ்சமில்லாம இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அப்படின்றத நம்ம ஊர் இளைஞர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முயற்சி அப்படின்றது கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் களத்துல மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான அமைப்புகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இப்போ இந்த உபரி உணவு பகிர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? இளைஞர்கள் வந்து எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க, அதாவது உணவு வீணாகுது இல்லையா, வீணாகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதிகமா சமைக்கக்கூடிய உணவுகளை வந்து அதை எடுத்துட்டு போய் இல்லாத இருக்கவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க களத்துல சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்ககிட்ட நான் வந்து சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். நம்ம ஊர்ல வாலண்டியரா வந்து இளைஞர்களா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் அவங்க வந்து சாப்பாட்டை மீட்டு பசித்தவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன மாதிரி என்ன சவால்கள் இருக்கு, அதை யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றத ஒரு 4 முக்கிய சவால்களை பத்தி பேசலாம் இருக்கேன். சமைச்ச உணவு அப்படின்றது ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து வீணாக்க ஆரம்பிச்சிடுது. குறிப்பா நம்ம சேலத்துல வெயிலுக்கு சாப்பாடு ரொம்ப சீக்கிரமே புளிச்சு போய் ஆரம்பிச்சிடும். மதியம் 1 மணிக்கு மேல சமைச்சா அந்த பந்தியில இருக்கக்கூடிய உணவை நைட்டு 10 மணிக்கு தான் தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த உணவை எடுத்துட்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது யாராலையுமே சாப்பிட முடியாது. இந்த மாதிரியான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து கந்தம்பட்டி பைபாஸ் இருக்கக்கூடிய தெரியாம குப்பையில கொட்ட ஆரம்பிக்கிறாங்க.

திருமணம் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது, அதில் மீதி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி விழிப்புணர்வுகள் குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நைட்டு ஒரு 10 மணி 12 மணிக்கு கால் பண்ணி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நைட்டு நேரத்தில் எல்லாருக்குமே வேலை இருக்க ஆரம்பிக்கும். இப்போ வாலண்டியராக இருக்கக்கூடியவங்களாம் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க ஆரம்பிப்பாங்க, அதையும் தாண்டி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாகவும் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களாம் வந்து வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்கும். டயர்டில் போய் வீட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து திடீர்னு லாஸ்ட் மினிட்ல போன் பண்ணி சொன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து போய் எடுத்துட்டு வந்தா கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அது கெட்டு போயிடும்ன்றது உண்மையான ஒரு விஷயம் தானே, நைட் 10 மணிக்கு 12 மணிக்கு எல்லாம் சொன்னா அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள பேக் பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். சொந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ சாப்பாடு இருந்தும் அதை சரியான நேரத்தில் பசிச்சவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாத ஒரு சிக்கல் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு அப்படின் போது இதை எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், சின்ன சின்ன வழிமுறைகள் நம்ம பின்பற்றது மூலமா எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் வரலாம். அதை பத்தி தான் நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரிலே கேரிட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: உணவு விரயம், சேலத்தினுடைய களப்பணிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாலண்டியர் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு சொல்லி நான்கு பகுதிகளாக நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனால் இப்போது ரொம்பவே எல்லாரும் பேசணும், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, SDG 2 பசியின்மை இலக்கை முழுமையாக அடையிறதுக்கு நம்ம ஊரில் யாரும் பசியோடு தூங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நேர்களையும் நம்ம சேலம்ல வந்து நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவி எண்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. 9087790877 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து எல்லாரும் மனப்பாடமாக வச்சுக்கிட்டு, உங்கள் வீட்டிலையோ தெரிஞ்சவங்க விஷயத்துலையோ வந்து ஒரு 20 பேருக்கு மேலே சாப்பாடு மிச்சமாகுது அப்படின்னா தெரிஞ்ச உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே இந்த இவ்வளோ சாப்பாடு வந்து மீதியாகும் அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா அதை கால் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. நம்ம மொபைலில் எவ்வளவோ நம்பர்லாம் இருக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட நம்பராக இருக்கட்டும், ரொம்ப நாள் நம்ம கூட இருந்த ஒரு நண்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி யாராவது கேட்டால் கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நம்பர்லாம் வந்து டெலீட் பண்ணாமல் இப்பயும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பயனுள்ள கான்டாக்ட் நம்பர்லாம் நம்ம வச்சுக்கிறது மூலிமா ரொம்ப பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்லாம் நம்ம வச்சுக்கிறது மூலிமா எனக்காவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம், அந்த இடத்துல வந்து பட்னியாக இருக்கக்கூடியவங்க நம்ம சேலம்ல இருக்காங்க அப்படின்னு போது அதை பார்த்துட்டு கூட இந்த அமைப்புக்கு கால் பண்ணி சொல்லலாம் இல்லையா. ஸோ அதனால் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். மறுபடியும் இந்த நம்பர் நான் சொல்கிறேன், 9087779877 இந்த நம்பரை வந்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய நம்பர் இது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு விசேஷத்தில் ஒரு உணவு வீணாகுது அப்படின்போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பந்தி காலி ஆகிடுச்சு, ஒரு 2 மணி நேரம் இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் மேக்ஸிமம் உங்களுடைய கெஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கால் பண்ணி சொல்லிடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து உணவு சூடு தரம் இருக்கும்போதே உணவு வண்டியோடு எடுத்துகிட்டு வந்து ஆதரவற்றவர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த நிலையில் இருக்கும்போதே பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். விசேஷங்களில் பெரிய தட்டுகளுக்கு பதிலாக மிதமான தட்டுகளை கொடுக்கறது மூலிமா இந்த பஃபே முறை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடக்கத்திலே வந்து தடுக்க ஆரம்பிச்சிடணும். பஃபே சிஸ்டம் அப்படின்றது அந்த இடத்துலையுமே பிளேட் அப்படின்றது ரொம்ப சின்னதாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே சேர்த்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உணவு வீணாக்கிறதுக்கு தான் தள்ளப்படுது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஸோ நிறைவான நிகழ்ச்சி நிறைவாக நான் சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாம்பழ மாநகராக இருக்கக்கூடிய சேலம் அப்படின்றது அன்பு நிறைந்த ஒரு ஊராக இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் உணவு அப்படின்றது குப்பையில் கொட்டப்படுது, இன்னொரு பக்கம் நம்ம GHR இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜங்ஷன் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் உணவே இல்லாமல் கிடைக்காம பல பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து உணவு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9087770778 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட நீங்க தெரிவிக்கலாம் நேர்களே. சோ நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: தெனாலிராமன் ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, புரோகிதர்களுக்கு சூடு போட்டு அவமானப்படுத்திட்டார். அதனால கோபப்பட்ட புரோகிதர் ஒருத்தர் எப்படியாவது தெனாலிராமனை பழி வாங்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் தெனாலிராமனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. இதை பயன்படுத்தி கொள்றதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த புரோகிதர் உடனே அவர் வீட்டுக்கு போறார்.
2: ஐயா, என் கணவருக்கு திடீர்னு கடுமையான காய்ச்சல் வந்திருக்கு, ஏதாவது தோஷமா இருக்குமோ?
3: அம்மா, இது சாதாரண காய்ச்சல் இல்ல, தெனாலிராமன் அந்தனர்களை அவமானப்படுத்தியதால வந்த தோஷம்.
2: அப்படியா ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்?
3: இதுக்கு கண்டிப்பா பிராயச்சித்தம் செஞ்சே ஆகணும். அதுக்கு நீங்க 100 பொற்காசுகள் எனக்கு தட்சணையா கொடுக்கணும்.
2: ஐயா, எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லங்க ஐயா.
3: அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க.
2: என் கணவர்கிட்ட ஒரு அரேபிய குதிரை இருக்கு, அதை வித்து நான் பணம் கொடுக்கறேன்.
3: சரி, அந்த குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை எந்த விலைக்கு போனாலும் சரி, கிடைக்கிற பணத்துல முழுசா எனக்கு நீங்க கொடுத்துடணும்.
2: சரி ஐயா.
1: புரோகிதர் பரிகாரம் செய்தாரு. சில நாட்கள்ல தெனாலிராமனும் குணமாகிட்டார். ஒரு வாரத்துக்கு அப்புறமா குதிரையை விற்கிறதுக்கு தெனாலிராமன் சந்தைக்கு போனார். அவரோட புரோகிதரும் வந்தார். ஆனா தெனாலிராமன் குதிரையோட மட்டும் வரல, ஒரு பூனைக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார்.
3: ராமா, குதிரையை தானே விற்க வந்தோம், நீ ஏன் பூனையும் கூட்டிட்டு வந்திருக்க?
4: ஐயா, அது சும்மா இல்ல, இந்த வியாபாரத்துல அதுக்கும் ஒரு வேலை இருக்கு.
1: சந்தைக்கு வந்ததும் தெனாலிராமன் உரக்க கத்தறாரு.
4: மக்களே எல்லாரும் கேளுங்க, இங்க இருக்குல்ல இந்த பூனை, இந்த பூனையோட விலை 200 பொற்காசு.
3: என்னது, பூனைக்கு 200 பொற்காசுகளா?
4: ஆமாம் ஐயா.
3: அப்போ குதிரைக்கு எவ்வளவு?
4: ஓ, குதிரையா, அது ஒரு காசுதான்.
3: என்னது, வெறும் ஒரு காசா?
4: ஆமாம், ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு, பூனையும் குதிரையும் சேர்த்துதான் விற்பேன்.
1: அங்கிருந்த ஒருத்தருக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. 200 பொற்காசுக்கு ரெண்டையுமே வாங்கிக்கிறாரு. தெனாலிராமன் 200 பொற்காசையும் அவரோட மடியில வச்சுக்கிட்டு குதிரைக்கான ஒரு காசை மட்டும் புரோகிதர்கிட்ட கொடுக்கிறாரு.
4: ஐயா, குதிரை விற்ற பணம் ஒரு காசு.
3: அடே ராமா, இது என்ன தந்திரம், 200 பொற்காசுகளையும் எனக்கு தானே கொடுக்கணும்.
4: ஐயா, நீங்க தானே சொன்னீங்க குதிரை எவ்வளவு விலைக்கு விற்றாலும் அந்த பணம் முழுவதையும் உங்களுக்கு தரணும்னு. இந்தாங்க ஒரு காசு. ஐயா, குதிரையின் விலை ஒரு காசு தான், அதனாலதான் அந்த ஒரு காசையும் உங்களுக்கே கொடுத்துட்டேன்.
1: பேராசையால தெனாலிராமனை ஏமாற்ற நினைச்ச புரோகிதர் அதே பேராசையால ஏமாந்து போனாரு. இந்த கதையோட நீதி, பேராசையோடு போடும் கணக்கு எப்போதும் நமக்கு சாதகமா முடியும் என்று நினைக்க கூடாது.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகம்

0: எழுதியிருக்காரு. தமிழ்ல அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா, வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம், அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேற மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
2: விஜயநகரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆற்றங்கரையில ஒரு நாள் ராஜகுரு தாத்தாச்சாரியார் ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு இருந்தார்.
3: ஆஹா, என்ன ஒரு சுகமான குளியல்! இந்த ஆற்று தண்ணீருக்கு ஈடே இல்லை.
2: அதே நேரத்துல அங்க வந்தான் தெனாலிராமன். தனக்கு உதவி செய்ய மறுத்த ராஜகுருவை பழி வாங்கணும்னு காத்திருந்த அவனுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்பவே பிடிச்சு போச்சு.
4: அடடா, இன்னைக்கு ராஜகுரு தனியா மாட்டிக்கிட்டாரே, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, விடக்கூடாது.
2: உடனே ஆற்றங்கரையில் இருந்த ராஜகுருவோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு கிளம்ப முயன்றாரு.
5: ஏய் ராமா, அது என்னுடைய ஆடைகள், எங்க எடுத்துக்கிட்டு போற?
4: ஓ, உங்களுக்கு ஆடைகள் தேவைப்படுதா?
5: உனக்கு தேவைப்படுதா என்ன? உடனே கொடு.
4: கொடுக்கலாம் ஐயா, ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு.
5: என்ன நிபந்தனை?
4: இந்த ஆற்றுக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்க இப்படி குளிச்ச விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா என்ன உங்க தோல்ல தூக்கிக்கிட்டு ராஜவீதி வழியா பவனி வரணும்.
5: என்னது, உன்னை தோல்ல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா வரணுமா?
2: வேற வழி இல்லாம அவமானத்தை பொறுத்துக்கிட்டு ராஜகுரு தெனாலிராமனை தன் தோல்ல சுமந்துக்கிட்டு ராஜவீதிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு.
4: ஆமாம் ஐயா, இல்லைன்னா ஆடைகள் என்னிடமே இருக்கட்டும்.
5: ஏய் ராமா, சீக்கிரமா இறங்கிடு, யாராவது பாத்துட்டு போறாங்க.
4: அட என்ன ஐயா, நீங்க இவ்வளோ பெரியவர், உங்க தோல்ல நான் வரதை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவாங்க.
5: பெருமையா? என் மானமே போகுது.
2: அதே நேரத்துல அரண்மனை மேல் மாடத்துல இருந்து மன்னர் ராஜவீதிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
6: இது என்ன ஆச்சரியம், ஒருவன் தோல் மீது இன்னொருவன் ஏறி உட்கார்ந்து வருகிறானா? காவலாளிகளே, தோல் மீது உட்கார்ந்து வருபவனை நன்கு ஆராய்ந்து யார் என்று என் முன் அழைத்து வாருங்கள்.
7: உத்தரவு அரசே.
2: அரசரின் உத்தரவு தெனாலிராமனின் காதில் விழுந்ததும் அவனுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு.
4: அடடா, அரசர் பார்த்துட்டாரே, இப்ப காவலர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம திட்டம் நமக்கே ஆபத்தாயிடுமே.
2: உடனே ராஜகுருவோட தோல்ல இருந்து கீழே இறங்கிய தெனாலிராமன்,
4: ஐயோ ராஜகுருவே, நான் செய்தது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க
2: என்று சொல்லி ராஜகுருவின் கால்கள்ல விழுந்தான்.
5: சரி சரி, உனக்கு புத்தி வந்துருச்சுன்னா அதுவே போதும்.
4: அதுக்கு பரிகாரமா இப்போ நான் உங்களை என் தோல்ல சுமந்துகிட்டு போறேன்
2: என்று சொல்லி தெனாலிராம ராஜகுருவை தன் தோல்ல சுமந்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சான்.
7: யாரெங்கே, அரசரின் உத்தரவு, தோல் மீது ஏறி உட்கார்ந்து வருபவரை கைது செய்யுங்கள்.
2: காவலர்கள் ராஜகுருவை அழைச்சிட்டு போயிட்டு அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க.
5: அட, என்னது இது?
6: ராஜகுருவே, இது என்ன காரியம், அவர் தோல் மீது ஏறி வருகிறீர்கள்?
5: அரசே, தெனாலிராமன் என்னை ஏமாற்றி விட்டான்.
6: எப்படி?
5: அரசே, வழியில தெனாலிராமன் சாக போற மாதிரி கிடந்தான். நான் இறக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவனுக்கு மயக்கமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னான். அதனால இறக்கப்பட்டு அவனை என் தோல் மீது சுமந்து வந்தேன். ஆனா அரண்மனைக்கு பக்கத்துல வந்ததும் அவனே என்ன வலுக்கட்டாயமா அவனோட தோல் மேல என்னை ஏத்திக்கிட்டான்.
2: ராஜகுருவின் பேச்சை கேட்ட மன்னருக்கு சிரிப்பு வந்ததுங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால கோபமும் இருந்தது. தன்னோட ராஜகுருவை அவமதிச்சு தன் காவலர்களையே அடிக்கும்படி செஞ்சிட்டாரு அப்படின்ற கோபம் மன்னரோட மனதுல தெனாலிராமன் மீது ரொம்ப மெதுவா உருவாகுது. தெனாலிராமனுடைய திட்டம் வெற்றி பெற்று இருந்தாலும் மன்னரோட கோபம் இப்போது அவன் மீது திரும்பி இருந்தது.
1: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
3: விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரிடம் தெனாலிராம ஒரு முறை கடன் வாங்கியிருந்தான். ஆனா வாங்கிய கடனை திரும்பி கொடுக்க முடியாம தினமும் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான்.
4: ஐயையோ, கடன் வாங்கும்போது இருந்த சந்தோஷம் இப்ப கடனை நினைச்சாலே போயிடுது. பணமும் இல்லை, வேற வழியும் இல்லை. அட, பணம் கொடுக்காமலேயே கடனை தீர்க்க ஒரு வழி இருக்கு.
3: அப்படி என்ன யோசனை அப்படின்னு கேக்குறீங்களா? அத தன்னோட மனைவியிடம் ரகசியமா சொல்லிட்டு ராமன் படுக்கையில நோயாளி போல படுத்துக்கிட்டான்.
5: யார் அது?
6: நான் தான் மன்னர் கிருஷ்ணதேவராயர். ராமன் இருக்கானா வீட்டுல?
5: அரசே, வாருங்கள் வாருங்கள்.
6: ஆமாம் தாயே, ராமன் எங்கே? நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்துள்ளேன்.
5: அதை பற்றி தான் சொல்லணும் அரசே. கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு என் கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு.
6: அப்படியா? அவருக்கு என்ன ஆயிற்று?
5: கடன் பாரத்தை நினைச்சு நினைச்சு இப்ப படுத்த படுக்கையா கிடக்குறாரு. சாப்பாடும் சரியா சாப்பிடுறது இல்ல, பேசவும் முடியல.
4: அம்மா அம்மா, அரசர் வந்திருக்கிறாரா?
5: ஆமாங்க
4: அரசே. தாங்கள் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போய்விட்டதே
5: அரசே. ஒரு விஷயம் கேட்கணும்.
6: சொல்லுங்கள்.
5: தாங்கள் அவருடைய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து விட்டதாக அவர் காது குளிர சொன்னால் நிம்மதியாக இருப்பார். இல்லை என்றால் இந்த கவலையாலேயே ஏதாவது ஆகிவிடுமோன்னு பயமா இருக்கு.
6: அடடா, இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? சரி, அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன். ராமா ராமா, என்னை பார்.
4: அரசே, சொல்லுங்கள் அரசே.
6: நீ எனக்கு தர வேண்டிய கடன் முழுவதையும் நான் தள்ளுபடி செய்து விட்டேன் ராமா. இனிமேல் அந்த கடனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்.
3: மன்னர் அந்த வார்த்தைகளை சொன்னதுதான்.
4: அடடா, உண்மையாவா அரசே? கடன் தீர்ந்துருச்சா?
6: அடே, இப்பதானே படுத்த படுக்கையாக கிடந்தாய், இப்படி துள்ளி எழுந்துட்டாயே.
4: அதுவா அரசே? தாங்கள் கொடுத்த கடன் பாரத்தினால்தான் சாக கிடந்தேன். ஆனால் கடன் தீர்ந்து விட்டதே என்று தங்களுடைய ராஜவாக்கை கேட்டதும் புத்துயிரே வந்துடுச்சு.
6: ராமா, உன் புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லையாடா. பணம் கொடுக்காமலேயே கடனை தீர்த்து விட்டாய்.
4: அரசே, கடன் இருந்தால்தான் கவலை வரும், கடன் தீர்ந்தால் உயிரே வரும்.
3: இப்படியாக பணம் கொடுக்காமலேயே தன்னோட கடனை தீர்த்துக்கிட்டான்.

0: தெனாலிராமன் அவனுடைய சமயோஜிதனமான புத்திசாலித்தனத்தை பார்த்து மன்னரும் சிரித்து பாராட்டினார். சமயோஜிதமான புத்திசாலித்தனம் இருந்தா கடினமான சூழ்நிலையிலையும் ஒருவர் வழியை கண்டுபிடிக்கலாம்.
1: சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் பெரிய குதிரைப்படைய உருவாக்க விரும்பினாரு. அதற்காக அரேபியாவிலிருந்து 1000 குதிரை குட்டிகளை வரவழைச்சு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒன்னு கொடுத்து வளர்க்க சொன்னாரு.
2: ஒவ்வொரு குதிரைக்கும் தினமும் 3 வராகன் பொன் உணவு செலவுக்காக வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பிறகு குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் அனைவரும்.
1: தென்னாலிராமனுக்கும் ஒரு குதிரை குட்டி கிடைச்சது. ஆனா அதை வளர்க்கும் பொறுப்பை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது.
3: அப்படியா, 3 வராகன் பொன்னையும் குதிரைக்கே செலவு செய்யணும்னு யார் சொன்னது? கொஞ்சம் புல் கொடுத்தாலே போதும்.
1: அவன் குதிரைய ஒரு சின்ன கொட்டகையில அடைச்சு சுவர்ல ஒரு துவாரம் வைத்து தினமும் கொஞ்சம் காய்ந்த புல்லை மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தான். பசியால வாடின குதிரை புல்லை வேகமா புடுங்கி சாப்பிட்டது. காலம் போக போக அது எலும்பு தோலுமா மெலிந்து போனது.
2: எல்லாருடைய குதிரைகளும் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. ஆனால் தென்னாலிராமா, நீ ஏன் உன் குதிரையை மட்டும் அழைத்து வரவில்லை?
3: அரசே, அந்த குதிரையை என்னால் பிடித்து கொண்டு வர முடியாது. தாங்கள் லாயத்தலைவரை அனுப்பினால் ஒருவேளை அவரால் முடியும்.
1: மன்னர் உடனே லாயத்தலைவரை அனுப்பினாரு. நீண்ட தாடியுடன் வந்த அவரு குதிரையோட துவாரத்தின் வழியா எட்டி பார்த்தாரு.
4: எங்கே அந்த முரட்டு குதிரை? ஐயோ ஐயோ, என் தாடியை விடு!
1: பசியால அதிகாரியோடைய தாடியையே புல் அப்படின்னு நினைச்சு அந்த குதிரை அதை இறுக்கமா பிடிச்சு இழுத்துருச்சு. வேற வழி இல்லாம தாடிய கத்தரிச்சுதான் அவரை விடுவிக்க முடிஞ்சது.
4: என் தாடி போச்சே!
3: அதிகாரி அவர்களே, குதிரையை பிடிக்க வந்தீங்க, தாடி இழந்துட்டீங்களே.
2: ராமா, குதிரைக்கு ஏன் சரியாக உணவு கொடுக்கவில்லை?
3: அரசே, நான் கொஞ்சம் தீனி போட்டதற்கே அது உங்கள் லாயத்தலைவரின் தாடியை பிடித்து இழுத்தது. இன்னும் நன்றாக சாப்பிட வைத்து வளர்த்திருந்தால் எத்தனை பேருடைய தாடியை பிடித்திருக்கும்? மற்ற குடிமக்கள் தங்கள் குடும்ப சாப்பாட்டை சுருக்கி குதிரையை வளர்த்திருக்கிறார்கள். நானும் அப்படியே செய்திருந்தால் என் குடும்பம் என்ன ஆகியிருக்கும்?
1: பெரும் சிரமத்தோட குதிரைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க. அதோட நிலைமையை பார்த்த மன்னர் கோபம் அடைகிறாரு.
2: ராமா, உன் பேச்சு எனக்கு ஒரு உண்மையை உணர்த்தி விட்டது. படையை பெருக்குவது

0: மட்டுமல்ல, மக்களின் உணவு மற்றும் நலனை பாதுகாப்பதே அரசனின் கடமை என்று உணர்த்திவிட்டாய்.
1: அரசே, மக்கள் நன்றாக இருந்தால்தான் நாடும் நன்றாக இருக்கும்.
2: இப்படியாக ஒரு மெலிந்த குதிரையின் மூலம் மக்களின் நலனின் முக்கியத்துவத்தை மன்னருக்கு உணர்த்தினான் தெனாலிராமன். சிறந்த ஆட்சி அப்படின்றது படைபலத்தை பெருக்குவது மட்டுமல்ல, மக்களின் உணவு, நலம், வாழ்வாதாரம் ஆகியவற்றை பாதுகாப்பதே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. 370 வகை உயிர்கள் இது வரைக்கும் எங்களோட காட்டுல, சுமார் 110 வகை பறவைகள், ஏறக்குறைய 250 வகையான புழுப்பூச்சி, ஊர்வன ஆகிய உயிரினங்களை பார்த்ததா இருந்துச்சு. மரம், செடி, கொடி வகைகளை இது வரைக்கும் கணக்கெடுக்கவே இல்லை. பறவையலாளர் ஜெகநாதனின் அறிவுறுத்தலின் அடிப்படையில இங்க பார்க்கக்கூடிய உயிரினங்கள் பலவற்றில ஒளிப்படங்களை இணையத்துல பதிவு செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. உயிர் பன்மை அழிஞ்சுது அப்படின்னா வேளாண்மை, குறிப்பா கரிம வேளாண்மை சாத்தியமே இல்ல. வலசை வரக்கூடிய பறவைகள், இங்க இருக்கக்கூடிய பறவைகள், பிற உயிரினங்கள் எல்லாமே பூச்சி கட்டுப்பாட்டிலையும் மகரந்த சேர்க்கையிலையும் பெரும் பங்காற்றி வருதுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்த இலைப்பூச்சி, இலைகளுக்குள்ளார ஒளிஞ்சிருக்க கூடிய இலைப்பூச்சிய பாக்குறது ரொம்பவே கடினம். இலையோட பச்சை வண்ணத்துல இருக்கிறதுனால அது நகர்ந்துச்சு அப்படின்னா மட்டும்தாங்க நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் என்னோட புடவையில அது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நானும் அதை கவனிக்காம வீட்டுக்குள்ளார வந்துட்டேன்னு சொல்றாங்க. செடிகளுக்கு இடையில அதுக்கு கிடைக்கக்கூடிய பல் சுவை விருந்து வீட்டுக்குள்ளார கிடைக்குமான்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு என்கிட்ட ஒட்டிக்கிச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு இல்லாம வாடுமே அப்படின்ற ஒரு வாளியில இருக்கக்கூடிய அதை இறக்கி வெளியில விட்டதுமே ஆடிய ஆட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க அந்த அழகுல கொஞ்ச நேரம் ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்பிட பூச்சியில பல அளவு இருக்கு. கும்பிட பூச்சியும் மிக சிறியது முதல் பெரியது வரை பல அளவுகள்லயும் உருவங்கள்லயும் உலாவுது. அதுவும் நல்லா கவனிச்சா மட்டும்தாங்க கண்ணுக்கு தெரியும். தெரியாம அத மிதிச்சிடுமோ அப்படின்ற சில வேலைகள்ல வீட்டை சுத்திலுமா கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தடவை பசுந்தளிர் வண்ண கும்பிடு பூச்சி மெல்ல அசைஞ்சிச்சு. அது வரைக்கும் இந்த வகை பூச்சிய பார்த்ததே இல்ல. பக்கத்துல போனதுக்கு அப்புறமா அது பயப்படாம இறைய பிடிக்க சுத்திலும் தேடிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அது என்னோட விரல்ல பற்றிக்குச்சு. சிந்தையை கவர்ந்த சீர்மிகு அழகு அப்படின்னு சொல்லலாம். இது பயிர்களை தாக்கக்கூடிய பல வகை பூச்சிகளை நிறைய பிடிக்கும் திறனுடையது அப்படின்னு சொல்லலாம். ஓனான் தவளையின் உணவு அப்படின்னு சொல்லும் போது, வலசை வரக்கூடிய ரெண்டு வகை கதிர்ச்சிட்டுகள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காய்கறி செடிகள்ல இருக்கக்கூடிய பூச்சிகளை பிடிக்க ஓயாம சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள்ல 100 பூச்சிகளை ஒண்ணுமா. ஓயாம சுற்றவும் குரல் எழப்பவுமே உண்பதெல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது உண்டுன்னு சொல்றாங்க. குரலினமே மனத்தை நிறைக்கும். அறுவடை செஞ்ச எல் செடிகள்ல ஒரு வகை வண்டுகள் மிக அதிகமா இருந்துச்சு. அத ஓணான்களும் தவளைகளும் சலிக்காம சாப்பிட்டு எங்களுக்கு உதவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு சில பூச்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையிலேயே நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளா தான் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, வாய்மையை வேண்டும்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள்

0: எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப அளவுக்கு அதிகமா மண்ணுல பாஸ்பரஸ் பயன்படுத்துறப்ப என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை ஐயா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அதே போல பாஸ்பரஸ், அதாவது நம்ம அளவுக்கு அதிகமா பாஸ்பரஸ் மண்ணில் பயன்படுத்தும் பொழுது அது ஒரு பயிருக்கு ஜிங்கோ அயனும், அதாவது துத்தநாகமும் இரும்பு சத்தும் கிடைக்கிறதுல ஒரு தடையை ஏற்படுத்தும். இதுவும் அறிவியல். ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம மண்ணில் பாஸ்பரஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்?

அந்த பயிருக்கு ஜிங்க் கிடைக்கிறதுலையோ அயன் கிடைக்கிறதுலையோ பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வருதுன்னா நம்ம அதை வந்து சீர் செய்யணும். அப்படி சீர் செய்யலை அப்படின்னா அங்கே நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ வரும்.

0: முழுமையாக அங்கே நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது கார அமில நிலை. ஒரு மண்ணுடைய கார அமில நிலை எப்படி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதில் சில பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பயிரோட பிஹெச் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா 6.2 to 6.5, இதுதான் பயிரோட பிஹெச். இந்த பிஹெச்ல தான் பயிர் ரொம்ப அற்புதமாக அதனுடைய முழு ஆற்றலோட வளரும் பிஹெச். ஆனால் இன்னைக்கு நம்ம மண்ணில் பிரதானமாக நான் பார்த்தது டெல்டா ஏரியாவில் பிரதானமாக நம்ம பார்த்தது 7, 7.2, 7.5, 8 இந்த ஒரு கார நிலையில தான் இன்னைக்கு நம்மளுடைய மண்ணோட பிஹெச் இருக்கு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நம்ம ஒரு பயிர் போடுறோம் அப்படின்னா அந்த மண்ணுல என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல பயிருக்கு ஊட்டச்சத்து கிடைக்க என்ன தேவையா இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அது இல்லாம என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
4: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: என்ன
1: சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் சாமிநாயக்கன் பட்டியில இருந்து ராஜா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எவ்வளவு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன விவசாயம் எங்க மண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா அவங்க ஊர்ல என்ன மாதிரி விவசாயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஆமாங்க, அப்பா காலத்துலேருந்து நாங்கள் ஒரு 20 வருஷமாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறனால கிழங்கு, கடலக்காய், கரும்பும் போட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணி வாய்க்காலெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுனால தண்ணி வருதுங்க, அதனால் கண்டினியூவாக கரும்பே போட்டுட்ருக்குறேங்க. இங்கே கரும்பு தாங்க அதிகம் போடுவாங்க. இந்த மண்ணுக்கு கிழங்கும் கரும்பு நிலக்கடலை ரெண்டும் வரும். இருந்தாலும் அதெல்லாம் நிலக்கடலை வந்து 90 நாள், அது வந்து போட்டு திரும்ப அறுவடை பண்ணி ரெடி பண்ணுறது கஷ்டங்க. அப்புறம் கிழங்கு போட்டாங்களே அறுவடை முடிஞ்சிடும், அதுவும் ஒரு 12 மாதம்தான். அதுக்கப்புறம் கரும்பு போட்டுருவோம், அதுனா ஒரு 5 வருஷம் அப்படி கண்டினியூவாக விட்டுறலங்க. ஒரே பயிர் போட்டாலும் மண்ணோட வளம் பாதிக்குங்க. மாற்றி மாற்றி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நமக்கு அந்த மகசூலும் டன்னேஜ் அதிகம் கிடைக்கும். ஒரே பயிர் கண்டினியூவாக போகிறதுனால வந்து மகசூலோட டன்னேஜ் வந்து நமக்கு பாதிக்கும் தான். இந்த வேலையாட்கள் செலவு இதெல்லாம் அதிகமாகிறதுனால ஒரே இதை போட்டுறதுங்க. நானே எங்கள் மிஸ்ஸஸ்ஸு அப்புறம் 2 பேர் செய்கிறேங்க. மற்ற வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்குவோம். மாடு ஒரு 5 மாடு வச்சுருக்குங்க. அப்புறம் அது கோவன்னு அந்த புல் தட்டு போட்டிருக்கோம், அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதோட சாணம்லாம் நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. மாடுகள் வந்து இந்த டைமருக்குள்ளே அவுத்து விட்டு மேய்ப்பாங்க. மீதி நேரம் வந்து இந்த கிளைமேட் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்க நெல்ல மில் போட்டுட்டு அப்புறம் இந்த சோக கரும்பு சோகையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போடுவாங்க. அப்புறம் மாட்டுத்தையும் அந்த கோவன்னு அது கட் பண்ணி போடுவாங்க, அவ்வளோதாங்க. அந்த அப்பப்போ தடுப்பூசி போடுவாங்க, இது போட்டு விட்டு அப்போ ஊசி போடுறாங்க. அப்புறம் வேணால் நானும் டாக்டர் அரேஞ்ச் பண்ணிக்குவோங்க. இது நாங்கள் வந்து நடுத்தர மாடு தான் வச்சுருக்குறோம், அதனால் பால் உற்பத்தி கணிசமாக கிடைக்குதுங்க. அது பக்கத்தில் வந்து அட்ஸன் இருக்குது, அதுக்கு ஊத்துறோம். இல்லை மில்கி மிட்ஸ் இப்போ மாற்றிருக்கிறாங்க, அது லிட்டர் வந்து இப்போ 39 to 40 வரைக்கும் கிடைக்குதுங்க. வேறு விவசாயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த 100 நாள் திட்டத்தை நீக்கிட்டு வேலையாட்களை வந்து விவசாயத்துக்கு ஈடுபடுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. விவசாயம் வந்து செழிக்கும், ஏன்னா நாட்டில் உணவு பற்றாக்குறை ஒரு நாளைக்கு ஏற்படும். அப்போ வந்து ஆளுங்கள்லாம் சோம்பேறி ஆயிடுவாங்க, விவசாயமே பண்ண முடியாது. அப்புறம் அயல் நாட்டை நம்பி நம்பி நம்ம உணவு தானியெல்லாம் எதிர்பார்த்து தான் உட்காந்துட்டுருக்கணும். நன்றிங்க.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப மாடு வச்சிருக்கோம், எங்க ஊர்ல நிறைய ஆட்கள் பற்றாக்குறை வந்து இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோரிக்கைகளையும் வந்து அரசாங்கத்துக்கு அவங்க வச்சிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நானோ தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சர்மிளா ரஹேல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நானோ ஃபெர்டிலைசர் இருக்கு, அதை பத்தி வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாயிகளுக்கு இது வந்து உதவியா இருக்கும். என்ன அப்படின்றத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதே மாதிரி அவங்க அடுத்தது வந்து ஜிங்க் வந்து ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க, காப்பர் ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஆராய்ச்சியிலே இருந்துட்டு இருக்கு. இது வந்து லிக்விட் நானோ ஃபெர்டிலைசர். அது நாங்களும் நிறைய ரிசர்ச் வந்து மண்ணுல போடுற மாதிரி நிறைய வந்து நாங்க பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாம் நிறைய நானோ ஃபெர்டிலைசர் இருக்குது.

0: எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் நம்ம டிஎன்ஏல வந்து நம்ம பண்றது வந்து அந்த சைஸும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நானோன்றது வந்து உருவாக்குன உடனே வந்து முதல்ல அதோட வந்து சைஸ தான் நாங்க பாக்குறோம். நமக்கு வந்து நானோன்றது சைஸ் சின்னதா இருக்கும். சோ லெஸ் தான் 200 நானோமீட்டர் ஸ்கீல் இருந்தாலே நம்ம வந்து அதை வந்து நானோன்னு ஒத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் அதை வந்து ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம், ஏன்னா அந்த சைஸ் சின்னதாக ஆகும்போது தான் அதோட வந்து சர்ஃபஸ் ஏரியா அதிகமாகும். சர்ஃபஸ் ஏரியா அதிகமாகும் போதுதான் அதுல ரியாக்ட் பண்ற அந்த மைக்ரோப்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகும். சோ அப்படி பண்ணும்போது தான் அதோட யூஸ் எஃபிஷியன்சி, அதாவது உரங்களோட பயன்பாட்டு திறன் வந்து அதிகமாகும். அதனாலதான் வந்து நானோ உரங்கள் போடும்போது இப்ப ஒண்ணு வந்து உரங்களோட பயன்பாட்டு திறன் அதிகரித்தாலும் இன்னொன்னு வந்து ஃபார்மர்ஸுக்கு விவசாயிகளுக்கு போகும்போது நம்ம நிலங்களுக்கு போடக்கூடிய உரங்களோட குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். கம்மியான குவாண்டிட்டியில எப்படி அதிகமான ஈல்டு கிடைக்கும்? சோ ஃபார்மர்ஸுக்கு வந்து குவாண்டிட்டி கம்மி ஆகும் போது இன்னும் அதிகமான வருமானம் கிடைக்கும். சோ அதனால வந்து விவசாயிகள் எல்லாரும் வந்து இந்த நானோ உரங்களை பத்தி விழிப்படைந்து அதை வந்து நம்ம வந்து நிலங்கள்ல போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் இன்கம் கிடைக்கும். அதே டைம் வந்து மண்ணுக்கும் வந்து நல்ல உயிரினங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதிகமாகிறதுனால மண் வளமும் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா புதிய புதிய டெக்னாலஜி தொடர்ச்சியா வந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. இப்ப நம்ம விவசாயிகள் அதை வந்து பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறணும், அதே போல கம்மியான உரங்கள் யூஸ் பண்றதுனால எந்த மாதிரி அதிகமான ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சிறிய குருவியும் பெரிய நினைவுகளும் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. ஆசானபுதூர் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அமைதியான ஒரு குக் கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இங்க நவீன தொலைத்தொடர்பு வசதிகள் எட்டி பார்க்காத அந்த ஊர்ல கைபேசியில பேசுறது கூட சவாலானது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த தொழில்நுட்ப இடைவெளிய இயற்கை இங்க மிக அழகா நிரப்பியிருக்கு. அத்தகைய சூழல்ல அமைஞ்ச ஒரு சின்ன வீட்டின் தாழ்வாரத்துல தாங்க அந்த சிட்டுக்குருவி தன்னோட வாழ்வை தொடங்கி இருக்கு. அந்த வீட்டுல ஒரு தம்பதியும் அவங்களோட ரெண்டு மகன்களும் வசிச்சு வராங்க. மூத்தவர் கல்லூரி மாணவர், இளையவனும் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன். குடும்ப தலைவர் வேலைக்கும் மூத்த மகன் கல்லூரிக்கும் போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டின் பகல் பொழுதுகள் தாய்க்கும் அந்த சிறுவனுக்கும் மட்டும்தாங்க சொந்தமானது. அந்த சத்தம் இல்லாத நேரத்துல தான் அந்த சிட்டுக்குருவி அடிக்கடி வீட்டுக்குள்ள உலாவர தொடங்கி இருக்கு. குருவியோட கூட அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல உள்ளேயே அந்த குருவி கூடு கட்டவும் தொடங்கி இருக்கு. நாள்தோறும் தன்னோட சின்ன அலகுல மெல்லிய குச்சிகள், காஞ்ச மரப்பட்டைகள், எங்கேயோ இருந்து தேடி பிடிச்ச பஞ்சு, மென்மையான பொருட்களை சுமந்து வரும் மென்மையான பொருட்களை சுமந்து வந்திருக்கு. அந்த சின்ன பறவையோட உழைப்ப பாக்கிறப்ப ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை எழுப்ப முயல்வது போல இருக்கும். ஒவ்வொரு முறை வர்றப்பையும் அது எழுப்பக்கூடிய கீச் சத்தம் அந்த வீட்டின் அமைதியை துளைத்து ஒருவித ஆனந்தத்தை அள்ளி தெளிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். கூடு கட்டி முடிச்ச சில நாட்கள்ல அதுல சின்ன முட்டைகளை இட்டிருக்கு. குருவி வெளியே போயிட்டு இருக்கும் நேரத்துல அந்த சிறுவன் ஒரு நாற்காலியின் மீது ஏறி மூச்சை பிடிச்சுகிட்டே மெதுவா அந்த கூட்டை பாக்கிறது உண்டு. அந்த குருவி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டை கட்டியிருக்கோம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால மிகவும் எச்சரிக்கையுடன் முட்டைகளை எண்ணுவான். அந்த செய்திய தாய்கிட்ட சொல்றப்ப அவன் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். தாயோ, ஏன் கூட்டை தொட்டாய், குருவி பயந்து விட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாசமா சொல்லுவாங்களாம். சில நாட்கள்ல முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அன்னையில இருந்து அந்த வீடு விழா கோலம் போல இருந்திருக்கு. குருவி தன்னோட குஞ்சுகளுக்கு இறை கொண்டு வந்து அவற்றில் வாயில் ஊட்டும் அழகே தனி அப்படின்னு சொல்லலாம். இத பார்த்து அந்த சிறுவன் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அவங்களுக்கு அது வெறும் பறவை இல்லங்க, குடும்ப உறுப்பினராகவே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. பள்ளிக்கு போனாலும் எப்பவுமே கடைசி மணி அடிக்கிறப்ப எப்படா நம்ம வீட்டுக்கு போயிட்டு குருவி குஞ்சுகளை பார்க்கலாம் அப்படின்ற ஏக்கம்தான் அந்த சிறுவனுக்கு இருந்திருக்கு. இந்த செய்தி ஊர் ஃபுல்லாவே பரவி இருக்கு. அந்த ஊர்லயே முதன் முதலா ஒரு வீட்டுக்குள்ளார குருவி கூடு கட்டினது அதுதான் அப்படின்றது அக்கம் பக்கத்தினர் அந்த அதிசயத்தை பாக்கறதுக்கு வரிசை கட்டிட்டு வந்தாங்களாம். நாள்தோறும் குறைஞ்சது 2 குடும்பங்களாவது அந்த பறவை குடும்பத்தை பார்க்க வந்துருவாங்களாம். நாட்கள் நகர குஞ்சுகள் வளர்ந்து இறக்கை முளைத்து பறக்க தொடங்கிருச்சு. ஒரு நாள் அது எல்லா கூட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. குருவிகள் போனாலுமே அந்த கூட்டை மட்டும் ஒரு பொக்கிசமா அந்த சிறுவன் பத்திரமா வச்சிருக்காங்க. பறவைகள் இல்லாத அந்த கூடு அந்த குடும்பத்தினரின் மனதில் இன்னைக்கும் இனிய பசுமையான நினைவுகளை சுமந்து கொண்டுதான் இருக்குது. மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் இடையிலான அந்த ஆழமான பிணைப்ப ஒரு சின்ன கூடு

இன்னைக்கும் பறைசாற்றி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

அண்ணா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்முடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை சிறப்பாகவே நம்ம வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு சண்டே. இந்த சண்டே அப்படின்னாவே நிறைய பேர் வந்துட்டு நல்லா வீட்டில் படுத்து தூங்கணும்ப்பா அப்படின்னு ஒரு சில பேர், இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போய் நல்லா சுற்றி பார்க்கலாமா அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பிளான்ல இருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு டிவி போடுறோம், நல்லா படுத்து தூங்குறோம், இல்லையா ஏதாவது பாட்டு கேட்குறோம் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் கிடைக்கிறதே ஒரு நாள் தான், அதையே ஊர் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நம்மளுடைய ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள், மக்களுடைய வாழ்வாதாரம், அங்கே இருக்கக்கூடிய முக்கிய வரலாற்று இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு செய்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சி. சத்திய என் கூட இன்னைக்கு நம்ம ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான அதே நேரத்தில் பழங்காலத்து வரலாற்று நினைவுகளையும் பல கிராமத்துடைய கதைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க நம்ம ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊருக்கான என்ட்ரன்ஸே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா வந்துட்டு மைதானம் தான். அந்த முக்கியமான மைதானமே இந்த ஊருக்கான முக்கியமான ஒரு நுழைவு வாயிலாக இருந்துச்சு. எஸ் இந்த ஊருக்கு போகிற வழியிலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டை பற்றி விசாரிக்கும் போது இந்த கிரவுண்டில் முத்துநாயக்கன்பட்டியிலிருந்து பல பேர், அதாவது முத்துநாயக்கன்பட்டி அதை சுற்று வட்டாரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இருந்தும் பல பேர் இங்கே வந்துட்டு அவங்களுடைய அத்லட் ப்ராக்டிஸ்க்காகவும் அதுக்கப்புறமா கிரிக்கெட்டு கபடி இந்த மாதிரியான விளையாட்டுக்காகவும் வந்துட்டு இந்த இடத்த அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைம்ல நிறைய பேர் இங்கே வாக்கிங்கும் போயிட்டுருக்காங்க. அதை தாண்டி தான் வந்துட்டு இந்த ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊர் பார்த்தனா நிறைய விஷயங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு மணி நேரம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஊருடைய பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
1: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
1: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
1: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல.
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி

0: பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
2: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊரை சுற்றி உலா வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மாங்குப்பை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்கள், சிறப்பு அம்சங்கள், இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இந்த ஊர் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொல்ற பேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா தான் வந்துட்டு இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வணக்கம் தாத்தா.
3: வணக்கம்
2: தாத்தா. உங்க பேர் என்ன?
3: கோபால்.
2: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
3: 80.
2: ஓ, 80 வருஷமா இருக்கீங்களா? சரி தாத்தா, இப்ப 80 வருஷமா இருக்கீங்க. இந்த ஊர் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுமா?
3: இப்போ சீமெண்ட் மண்ணெண்ண விளக்கு, இப்போ மின்சாரம், தண்ணி தட்டுப்பாடு வருது அப்பப்போ. இந்த ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. கம்மியாக தான் இருந்து இருந்த வீட்டை ஓலை வீட்டை மாடி வீடாக கட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். எது புது வீடு எது இல்லை, உங்கள் ஒரு வீடு அது என்ன, அது வந்து புதுக்கி புதுப்பிக்கப்பட்டது.
2: சரி தா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊர் எந்த அளவுக்கு பரப்பளவு கொண்டதாக இருக்குது?
3: பச்சாய் கோயில்னு இருக்குது, 1.5 கிலோமீட்டர் அது வரையிலும் இந்த பவுண்டரி அதிகம். இந்த பக்கம் அந்த தோப்பு வருது இல்லை, அதுதான் அண்ணன் நகராட்சி. ஆனால் மொதலுக்கு இப்போ பரவாயில்ல.
2: ஓ, அவ்வளோ பெரிய ஊரா? சரி தாத்தா, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடு இருக்கும்?
3: 500-600 இருக்கும்.
2: ஓகே தாத்தா, இந்த ஊர் மாரியம்மன் பண்டிகையை பற்றி எதாவது சொல்ல முடியுமா?
3: அதுக்கு முன்னாடி பண்டிகை போடுறது இந்த செவ்வாய்க்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமை பண்டிகை, அது மாதிரி 3 நாள் நல்லா நடக்கும்.
2: ஓகே தாத்தா, இந்த ஊருக்கு வந்துட்டு மாங்குப்பை அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர் வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஊருக்கு ஏன் மாங்குப்பை அப்படிங்கிற பேர் வந்துச்சு?
3: மாங்குப்பை அது எதுக்குன்னா, அப்போ மாமரங்கள் நிறைய இருந்திருக்குது. இப்போ நான் சின்ன பையன், மாமரம் நிறைய அந்த பக்கம்லாம் இருந்துச்சு இந்த பவுண்டரிக்குள்ள, அப்போ அதனால மாங்குப்பைன்னு வந்துருக்கு என்னுடைய ஞாபகம் அப்படி.
2: சூப்பர் தாத்தா, இந்த ஊருடைய பேரை கேள்விப்படும் போதே கண்டிப்பாக மாம்பழத்துக்கும் மாமரத்துக்கும் இந்த ஊருக்கும் இதே ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராகவே எங்கள் கிட்டே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தாத்தா. முக்கியமாக இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊருடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்குது, இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற பார்த்தினா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்களே, இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தினா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த ஊருக்கு ஏன் இந்த மாங்குப்பை அப்படிங்கிற பேர் வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, மொத்தமா இந்த ஊருடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிற பத்தி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.

0: அந்த வகையில இந்த ஊர் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு அண்ணா வெயிட்டிங்ல இருக்காரு. வணக்கம் அண்ணா.
1: வணக்கம்
0: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: என் பேர் கேசவனுங்க.
0: நீங்க எத்தனை வருஷம் இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் ஒரு 45 வருஷமா இருக்க பிறந்தல இருந்து இந்த ஊர் தான்.
0: ஓகேண்ணா. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் இப்பயும் வந்துட்டு இந்த ஊரை கம்பேர் பண்ணா எந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் வந்துட்டு வந்திருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இப்போ அவ்வளோ வசதிகள் இல்லைங்க. நம்ம கிராமம் நம்ம இண்டியா இருந்துச்சு. போக்குவரத்து வசதி அது இல்லை. வழி பாதைகளே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. தடமே இருக்காது. அந்த பக்கமாக ரெண்டு பக்கம் ரயில்வே ட்ராக் இருக்கும். அப்புறம் வயல் போகிறதா இருந்தாலும் வயல் வழிகள் அதுமாரி தான் போகிற மாதிரி இருக்குது. நானே ஸ்கூல் போகிறப்ப காலேஜ் போகிறப்பலாம் கொஞ்சம் வழி வேலை இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வண்டி வசதிகள் கொஞ்சம் என்ன பண்ணால் அப்பயும் இப்போ போக்குவரத்து பஸ்ஸு கிடையாது. டூ வீலர் வச்சுக்கிறவங்க போகிறாங்க. அப்புறம் கால் இப்போ தான் கால் டாக்ஸி வந்துருச்சு புக் பண்ணுறாலும் அவங்க கார் டூ வீலரெல்லாம் வாங்கிக்கிறாங்க. முன்னேற்றி இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. இன்னும் அந்த போக்குவரத்து மட்டும் இல்லை, மற்றபடி இந்த ஊரில் நல்லா இருக்கிறது தான்.
0: சூப்பர்ண்ணா. ஆனால் இந்த ஊருக்கு முக்கியமாக அந்த குடிநீர் வசதி இதெல்லாம் எப்படின்னா இருக்குது? மற்றபடி ஏரி குளங்கள் இந்த மாதிரி இருக்குதா?
1: தண்ணீர் வசதி இதெல்லாம் மேட்டர் தண்ணி வருது. அதெல்லாம் கிணத்தடி கிணறுகள் இருக்குது. நிலத்தடி நீர் நல்லா இருக்குமே. போர்வெல் போட்டுக்கிறாங்க. அதனால தண்ணி பிரச்சனை அவ்வளோ பெருசாக இல்லை இந்த ஊர் பொறுத்த வரைக்கும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை வந்துட்டு எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த ஊரில் தண்ணீர் தேவைக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி வந்துட்டு இந்த ஊர் முன்னிறந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நேயர்களே, ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கும், நிறைய வந்துட்டு நினைவுகள் இருக்கும். அந்த நினைவுகளை எல்லாம் சுமந்ததாக வந்தால் வந்துட்டு அந்த ஊரே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஊருடைய வரலாறுகள் ரொம்பவே வந்துட்டு பெருசாக இருக்குது. முக்கியமாக வந்துட்டு இந்த ஊர் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடுகள் மட்டுமே இருந்த ஒரு சின்ன கிராமம், ரொம்ப ரொம்ப சின்ன கிராமமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கான உலா எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களுமே அடுத்தடுத்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஊர் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்காக ஒரு நாள் ரெடியா வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல முக்கியமா கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்னன்னா,
1: முக்கியமான பண்டிகைனா மாரியம்மன் பண்டிகை தான். இது 18 பொட்டி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 18 பொட்டி ஆரம்பத்துலேருந்து பக்கத்தில் சுற்றி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் ஒரே பொது கோயிலாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டிகை அப்போ என்ன பேசலன்னா, இங்கே பழையூர் சாமி திரௌபதி அம்மன் சாமி அவங்க வந்து அதில் வர எல்லாம் வருவாங்க. பண்டிகை காலக்கடை முக்கியமான பண்டிகை அன்னைக்கு அவங்க வந்து அந்த சாமியை வந்து எல்லா சாமியும் அழைச்சிட்டு வருவாங்க. வந்து அந்த சிலைகள் பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி அம்மன் அப்புறம் அதில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு அதுக்கு வரப்பே ரொம்ப சிறப்பாக அழைச்சிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மெயின் பண்டிகை. அது இப்போ கொஞ்ச நாள் கோயில் கும்பாபிஷேகம் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அது பார்த்துட்டு இருக்காங்க.
0: ஓகேண்ணா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்னென்னா?
1: தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் போகிறாங்க, கொத்து வேலை.
0: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊர் மாரியம்மன் கோவில் பண்டிகை, அதுக்கப்புறமா இந்த ஊரில் முக்கியமாக என்னென்ன தொழில்கள் போகிறாங்க அப்படி மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கிராமம் அப்படின்னாவே பல விஷயங்களை மறைச்சி வச்சுருக்குங்க. என்ன அப்படின்னா, எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தலைமுறைகள், எத்தனையோ உழைப்புகள், எத்தனையோ நினைவுகள், ஒரு ஊருடைய உண்மையான வரலாறு, இது எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிராமம் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட கிராமங்களில் ஒன்று தான் மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊருங்க. இந்த மாங்குப்பை பகுதியில் எப்படி நிர்வாகம் இருந்துச்சு, அந்த காலத்தில் இருந்த குடியிருப்புகள் எப்படி இருந்துச்சு, பழைய காலத்தில் இருந்த கிராம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊருடைய வரலாற்றுகளை எடுத்து பார்த்தோம்னாவே போதும், நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். தண்ணீர், விவசாயம், மக்கள், வாழ்க்கை, பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அடைச்சிருக்கிறது தான் இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊர். இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு வந்தாலுமே அது பழைய காலத்தில் ஒரு கிராமமாக அதோடைய நினைவுகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு ஊருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும், ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கும். அந்த வரலாறுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமே நம்மளோட நிலை என்னான்னா 9787770378 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மாங்கோப்பை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். அதே நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்குமே இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இந்த மாங்கோப்பை அப்படிங்கிற இந்த ஊர் பத்தின ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மாங்கோப்பை அப்படிங்கிற இந்த ஊர் வந்துட்டு நம்மளுடைய ஓமலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமமாக தாங்க இருக்குது. தமிழ்நாடு அரசுடைய சேலம் மாவட்ட நிர்வாக இணையதளத்திலேயே ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கான கிராம ஊராட்சி பட்டியலில் இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊராட்சி வந்துட்டு இருக்குது. இது வெறும் குடியிருப்பு பகுதி மட்டும் இல்லாமல் இது வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கிராம ஊராட்சியமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலம் நகரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படிங்கிறனால அதோடைய வளர்ச்சியுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு கிராமத்தில் நகரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, படிக்க போகிறவங்க இருப்பாங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய நிலம், கால்நடை, விவசாயம், ஊர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தாங்க இந்த ஊர்லேயும் வெளியூரில் வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. கிராமத்திலேயே இருந்து தங்களுடைய சொந்த தொழிலை, தன்னுடைய சொந்த விவசாய தொழிலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் இதெல்லாம் இருக்கிறாங்க. கிராமமும் நகரமும் சந்திக்க கூடிய ஒரு இடமா இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊர் வந்து விளங்குதுங்க. முக்கியமா வந்துட்டு இந்த ஊருடைய பெயரை பார்த்தாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் விவசாயம் இந்த அளவுக்கு இந்த இடத்துல முக்கியம் அப்படிங்கிறது. மாங்குப்பை அப்படிங்கிற அந்த பேர் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மாமரங்கள் நிறைய இருந்ததாகவும் அந்த மாமரங்கள் அதிகமா இருந்ததுனாலே இந்த ஊருக்கு வந்து மாங்குப்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வந்ததாகவும் வந்துட்டு முன்னாடியே நம்ம கூட பேசின ஒரு தாத்தா வந்து சொல்லியிருந்தாரு. அதே தாங்க உண்மையும் கூட. இந்த ஊர்ல மாமரங்கள் வந்து நிறைய இருந்திருக்குது. அதோடைய காரணமா தான் இந்த ஊருக்கு வந்து மாங்குப்பை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் வந்திருக்குது. இந்த ஊர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து செத்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்குப்பை அப்படிங்கிற இந்த ஊர் வந்துட்டு இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம்னா சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா பூனைகரடு அப்படிங்கிற வரைக்குமே வந்துட்டு இந்த மாங்குப்பை அப்படிங்கிற ஏரியா வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்குதுங்க. ஸோ இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு ஊரை பார்த்தா நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்க போகிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில சத்யா என் கூட. அதே நேரத்தில் உங்களுக்கு அடுத்து என்ன ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற பத்தின சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை எண்ணான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அடுத்த வாரம் எந்த ஊரை சுற்றி உலா போகலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய சஜஷனை மறக்காம தட்டி விட்டுருங்க. டெட்டப்பா பயனர்களே, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி

0: நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன குட்டி கதை சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நத்தையின் நம்பிக்கை அப்படின்ற இந்த ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டுல நந்து அப்படிங்கிற குட்டி நத்தை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்பவும் மெதுவாக தான் நடக்கும். மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணும்போது இது எப்பயுமே ரொம்ப ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் தான் இருக்கும். ஸோ மற்ற விலங்குகள் எல்லாருமே நந்துவை பார்த்து கேலி செய்வாங்க. நீ எப்பயுமே மெதுவாக நடக்கிற, உன்னால் எதுவுமே சீக்கிரமாக செய்ய முடியாது அப்படின்னு கேலி செய்வாங்க. ஒரு நாள் காட்டில் ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சு. எல்லா விலங்குகளும் கலந்துக்கிட்டாங்க அதில். ஸோ அது என்ன போட்டினா, ஒரு ஓட்டப்பந்தய போட்டி. அதில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, நந்துவும் கலந்துக்குச்சு. ஸோ எல்லா விலங்குகளும் நந்துவை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. அப்பயுமே உன்னால் நடக்கவே முடியாது, நீ எப்படி ஓடுவ அப்படின்னு. ஸோ நந்து அதெல்லாம் கேட்டுட்டு மனமே தளராமல் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலந்துக்குச்சு. அதே மாதிரி பாதி வழியில் முயல் காயமடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. எல்லா போட்டியிலையும் ஓடி நல்லா ஜெயிச்சு வெற்றி பெற்ற அந்த நரி வந்து, என்னால் இன்னைக்கு கண்டினியூ பண்ண முடியல, என்னமோ தெரில ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துருச்சு. ஸோ நந்து மட்டும் நிற்காமல் முயலுக்கும் உதவி செஞ்சுட்டு அப்படியே நரியையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போட்டியோட கடைசி, அதாவது எண்ட் லைன் இருக்கும் இல்லையா, அங்கே போய் போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க, எப்படி நந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு நந்து வந்து சொன்னிச்சு, வேகம் முக்கியம் இல்லை, நம்ம மனமும் நல்ல செயலும் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து எல்லாரும் நந்து கிட்ட ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க, எப்பயுமே நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத. ஓகேவா குட்டீஸ், இதுதான் இந்த கதையோட அர்த்தமும் கூட. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: தன்விகா.
0: தன்விகா, நேம் கியூட்டா இருக்கு. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஜீரகாணவே.
0: ஓஹோ, வெரி குட். சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தன்விகா?
1: பிகேஜி.
0: பிகேஜி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா தன்விகாக்கு?
1: இருக்காங்க.
0: இருக்காங்க, ஓகே ஓகே. சரி, யார் யாரெல்லாம், அப்புறம் நீங்கள் ஸ்கூலில் இந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்கிறன்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருந்தீங்களே, அதெல்லாம் நான் அடுத்ததாக கேட்குறேன். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டா தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டா அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால்

0: போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தன்விகா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தன்விகா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைஞ்சு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தொடர்ச்சியா நிறைய விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே தாய்மார்கள் வந்து இந்த கர்ப்ப காலத்தில் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான இந்த இன்ஜெக்ஷன் மற்றும் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள், அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் சார். இதனால் குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் சார்.
3: நெக்ஸ்ட்டு தாய்மார்கள் போட வேண்டிய அந்த கர்ப்ப காலத்தில் போட வேண்டிய தடுப்பூசிகள் கரெக்டாக போட்டணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளூ வேக்சின்ஸ் எல்லாமே போடுறோம், டிபிடி ஃப்ளூ வேக்சின், இதெல்லாம் குழந்தைக்கு வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி குழந்தைக்கு அந்த ஆன்டிபாடிஸ் போய் சேரும். ஸோ அதனால் அதெல்லாம் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறது பார்த்திங்கன்னா, நம்ம தாய்ப்பாலோட உண்மையான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் நம்ம தாய்ப்பால் கொடுத்தா என்ன நன்மைகள்லாம் வரும், சப்போஸ் தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் சொல்லி நம்ம முன்னாடி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான அந்த இன்ஜெக்ஷன்ஸ் மற்றும் ஊட்டச்சத்து இதெல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் குழந்தை வந்து பிறக்கும் போது ஆரோக்கியமாகவும் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் அது ஒரு தொடக்கப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு நம்ம ஸ்ரீகுமரன் சார். ஸோ நன்றி சார் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அண்ட் அதே நேரத்தில் நான் இப்போ சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டி இருக்கு இல்லையா, ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சப்ளிமெண்ட் மூலியமாகவும் கிடைக்காது. ஸோ விட்டமின் டி வெறுமனே சன்லைட் மூலியமாக மட்டும்தான் நமக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி விட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இந்த ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, காலையில் மழை வருது இல்லை சாயங்காலம் மழை வருது. அந்த சன்லைட் அப்படிங்கிறது மதியம் ஒரு 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஆனால் அந்த டைமில் போய் வெயிலில் நிற்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த டைமில் நம்ம மேலே படுறது எல்லாமே சூரிய கதிர்கள் மட்டும்தான், அதிலிருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கவே கிடைக்காது. எப்போ விட்டமின் டி நமக்கு கிடைக்கும், எந்த ஒரு டைமில் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆனால் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னா, காலையில் ஒரு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், அப்படி இல்லையா ஈவினிங் வந்து ஒரு 4 மணிலிருந்து இல்லை 4:30 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இளம் வெயில் டைமில் தான் நமக்கு சன்லைட் கிடைக்கும். ஸோ அது மூலயமா நம்ம விட்டமின் டியை வந்து பெறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தன்விகா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம தன்விகா கூட பேசிடலாமா? தன்விகா, நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்கல்ல டேஸ் ஆஃப் த வீக் மந்த் ஆஃப் த இயர்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சொல்றீங்களா? நானுமே கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட்
5: பண்ணிருக்கேன்.
4: நீங்க சொன்னது கேட்கும் போது எனக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம்ல, இப்படி கையில அடிச்சடிச்சு லாஸ்டா டிசம்பர் சொல்லும் போது யாரு கையில வந்து அடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க, அதாவது அடிச்சவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி விளையாடுவோம்ல, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவ்வளோ அழகா சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி 1, 2, 3 சொல்றேன்னு சொன்னீங்க, அதுவும் சொல்றீங்களா?
5: 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20.
4: சூப்பர், வெரி குட். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இவ்வளவு அழகா சொல்றீங்க.
5: கௌசி மிஸ்.
4: கௌசி மிஸ், ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல எந்த மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?

0: சுவிஸ்.
1: அதுவும் கௌசி மிஸ் தானா? ஏன்
0: அடிக்க மாட்டாங்க?
1: அடிக்கவே மாட்டாங்களா? ஓகே ஓகே, வெரி குட். சரி ஓகே, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
0: இட்லி.
1: இட்லி? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? ஒரு இட்லி போதுமா? எங்க பதிலே காணோம். சரி ஓகே, என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு?
0: முறுக்கு.
1: முறுக்கு? சரி, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்களா முறுக்கெல்லாம்? இல்ல அவங்களும் ஷேர் பண்ணிப்பாங்களா? வெரி குட், ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க. சரி, அவங்க என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க? பொமோகிரானேட். ஓகே ஓகே, சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தன்விகா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரத்துக்காக ரெடியா இருக்கு. சோ மறக்காம பாட்டை கேட்டுருங்க. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்ஓட நம்பர் 9787770178. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தன்விகா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததா இன்னும் சில விஷயங்கள் நம்ம தன்விகா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நான் ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன டிஷ் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகி சேமியா புட்டு அப்படிங்கிற ஒரு டிஷ் தான். ஸோ என்னடா இது, ராகி சேமியா புட்டா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, ராகி சேமியா புட்டு மூணுமே சுத்தமாக சம்மந்தமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ இது வந்து சம்மந்தப்படுத்திக்க வேண்டியதுதான். நம்மளே என்ன எப்படி அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் ராகி சேமியா இருக்கு இல்லையா, அது வந்து கடைகள்லேயே நமக்கு வந்து கிடைக்கும், அது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நமக்கு அந்த புட்டுக்கு தேவையான அளவு இந்த நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரை அண்டு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈவினிங்

டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டோ இல்லை டியூஷன் விட்டு வந்தோ ஒரு சூப்பரான தரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராகி சேமியா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பானை இருக்கு இல்லையா அதில் ஒரு 12 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வெந்துச்சுனாலே போதும். ஹை ஃப்ளேம் அப்படின்னா நம்ம 7 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஸோ அது வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அது கூட நம்ம நாட்டு சக்கரை தேவையான அளவு சேர்த்து, இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அதையுமே அது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஏலக்காய் தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அண்ட் இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ஆட் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு விஷயமா முந்திரியை கூட நம்ம சேர்த்தலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாத்தையுமே நல்லா கிராஷ் பண்ணி சேர்க்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் டைமில் ரெடி ஆகிடும். அண்டு ஹெல்த்தி பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராகி சேமியா இதில் இருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு டியூயல் ஹாப்பினஸ்னே சொல்லலாம். ஸோ குழந்தைங்களை தாண்டி நமக்கு ஒரு டியூயல் ஹாப்பினஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்குது, அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த மாதிரியும் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை கால் மூலமாகவோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஷ் எல்லாம் கண்டுபிடிச்சி உருவாக்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு எனக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். அண்டு அதே நேரத்தில் இப்போ 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. ஸோ மறக்காமல் பாட்டை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி என் கூட. இப்ப பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தன்விகா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ இப்பயுமே இன்னும் சில விஷயங்கள் நம்ம தன்விகா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த சோசியல் மீடியா கொடுக்கறது மூலியமா என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து இந்த ஃபோன் பார்க்குறதெல்லாம் ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க. அதுவும் இப்போ சொல்லவே வேணாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்களோ இல்லையோ உடனே ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்து ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா எடுத்து அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் மேம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால?
2: நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் மலர்கேணி அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய சிஎம் டேலண்ட் எக்ஸாம் இருக்குது, என்எம்எம்எஸ் இருக்குது, ட்ரஸ்ட் அப்படின்னு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸு, ஒரு 1வதுலேருந்து 5வது படிக்கக்கூடிய குழந்தையாகட்டும், 6வதுலேருந்து 10வது வகுப்பு படிக்கக்கூடிய எல்லாருக்குமே வீடியோஸ் ஏஐ தொழில்நுட்பத்தோடைய கூடிய வீடியோக்கள் நிறைய வலைத்தளங்களில் வருது. அதை இன்றைக்கி நாம் ஒரு ஆசிரியராக பார்க்குறாங்களோ இல்லையோ, மற்ற பெற்றோர்கள் பார்க்குறாங்களோ இல்லைன்னு, இன்றைக்கி பசங்க நல்லா பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் நல்லதே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, தீய விஷயங்களும் இருக்குது. அதில் நல்ல விஷயங்களை மட்டும் குழந்தைங்க எடுத்துக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணி ஒரு ப்ராப்பரான டைம் டியூரேஷனோட குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் மேமுமே இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக தன்விகா ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆத்திச்சுடி சொல்கிறேன்னு சொன்னாங்க, கேட்டுடலாமா? தன்விகா, ஆ சொல்கிறீங்களா? ஆத்திச்சுடி ம்
3: சொல்லுங்கள்.
1: நீங்க வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையா இருக்கேங்க. ஒரு மலை அப்படின்னா நம்ம நினைவுக்கு வர்றது உயரம், பனி, அழகு, அவ்வளவுதான் இல்லையா? ஆனால் ஒரு மலைக்கு பின்னாடி பல பேர்கள், பல வரலாறுகள், ஒரு மத நம்பிக்கை, ஒரு கலாச்சார அடையாளம், அதோட இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கையுமே இருந்தா? அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மலையோட பேர் அராரத் மலை. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் தருந்தாங்க. துருக்கியோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை சுமார் 5137 மீட்டர் உயரம் கொண்டது. இது சாதாரண மலை.

கிடையாதுங்க, பனிமூடிய செயலற்ற ஒரு கூட்டு எரிமலை தான். அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அராரத் மலைன்னு சொன்னாலே ஒரு பெரிய சிகரம் மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி வரலாம். ஆனால் உண்மையில் இந்த மலை அமைப்பு பெரிய அராரத், சின்ன அராரத் அப்படின்னு ரெண்டு முக்கிய எரிமலை கூம்புகளை கொண்டதாக இருக்குது. பெரிய அராரத்தோட உயரம் 5137 மீட்டர், சின்ன அராரத்தோட உயரம் 3896 மீட்டர். அதாவது ஒரே மலைப்பகுதிக்குள்ளே ரெண்டு பிரம்மாண்ட சிகரங்கள். இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அராரத் அப்படின்ற பேர் ஏன் வந்தது? இந்த மலையை பல காலகட்டங்கள்லேயும் பல்வேறு பெயர்களில் மக்கள் கூப்பிட்டுருக்காங்க. துருக்கிய பெயர் அப்படின்னா அக்ரிடகி அப்படின்றது, ஆர்மீனிய மொழியில் மாசிஸ் அப்படின்னும், குர்திஸ் மொழியில் ஷியாயி அகிரி அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய பாரசீக பெயர் குஹினூ, அதாவது நோவாவின் மலை. இது தாங்க அராரத் மலையை இன்னும் சுவாரஸ்யமாக்குற விஷயமா இருக்கு. விவிலியத்தில் சொல்லக்கூடிய நோவாவோட பேழை ஓய்வெடுத்த இடமா அராரத்தோட மலைகள் இருக்குங்க. ஆனால் அந்த குறிப்பே நேரடியாக இன்னைக்கு அராரத் மலையை தான் குறிப்பிடுது அப்படின்றதுல வரலாற்று விவாதங்கள் இருக்கு. அதே நேரத்தில் இந்த மலை அர்மீனியர்களோட கலாச்சாரத்திலேயே முக்கியமான அடையாளங்களாக இருக்கு. நவீன அர்மீனியாவோட எல்லைக்கு வெளியில் இருந்தாலும் அர்மீனியர்களால் இது ஒரு புனித மலையாக சொல்லப்படுது. சரி, இந்த அளவுக்கு உயரமான மலையை முதல் முதல்ல எப்போ ஏறினாங்க? பதிவு செய்யப்பட்ட நவீன காலத்தோட முதல் ஏற்றம் 1829 அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது. ஃப்ரெட்ரிக் பாரட், கச்சதூர் அபோவியன், ரெண்டு ரஷ்ய வீரர்கள் மற்றும் ரெண்டு அர்மீனிய கிராமவாசிகள் இணைந்து இந்த சிகரத்தை அடைந்ததா பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு மலை ஏறுறது அட்வென்ச்சராக இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் சரியான நவீன உபகரணங்கள் இல்லாத சூழ்நிலையிலையும் இவ்வளவு உயரமான பனியால் மூடப்பட்ட மலை அடைகிறது எவ்வளவு பெரிய முயற்சியாக இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆனால் நேயர்களே, அராரத் மலையோட கதை இதோட முடிஞ்சிடல. இந்த மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய பனிமூடிய காலத்தோட மாறிக்கிட்டே தாங்க இருக்கு. 1957வது வருஷத்துலேருந்து இதோட உச்சி வந்துட்டு பனிமூடி சுருங்கிக்கிட்டே வரதா ஆய்வுகள் குறிப்பிடுது. 1976 சுமார் 8 சதுர கிலோமீட்டர் இருந்த பனிமூடி 2011 5.7 சதுர கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு. அந்த 35 ஆண்டுகளில் மொத்த பனிமூடியோட பரப்பளவில் சுமார் 29% இழப்பு ஏற்பட்டதாக ஆய்வுகள் குறிப்பிடுதுங்க. ஒரு மலை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பனி அது நம்ம காலத்திலேயே மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனால் அராரத் மலை அப்படின்றது வெறும் உயரமான சிகரம் மட்டும் இல்லை, வரலாறு, கலாச்சாரம், நம்பிக்கை, எரிமலை, புவியியல், பனிப்பாறைகள், இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இணைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இயற்கை சின்னம்தான். மலை நமக்கு சொல்லித்தர்றது ஒன்று தாங்க, உயரமாக நிற்கிறது மட்டும் பெருமை இல்லை, காலம் மாறும்போது நம்மளை சுற்றி என்ன மாறிட்டுருக்கு அப்படின்றத கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
4: கொடுக்கு பார்வையில என்ன கூறு போடுறியே.

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு கனகா அப்படின்ற ஒரு அக்கா வந்து சந்திச்சிருந்தேன். அவங்கக்கிட்ட அங்கே கிளைமேட் சேஞ்சஸ் பற்றியும் விலைவாசி பற்றியும் தேவையான அத்தியாவசிய வசதிகள் பற்றியும் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ நிறைய கோரிக்கைகள் நம்ம முன்னாடி வச்சாங்க. வாங்க, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: உங்கள் பேர்?
5: கனகா.
4: எந்த கிராமம்?
5: நாங்கள் காக்கம்பாடி கிராமம்.
4: எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க?
5: நான் 15 வருஷமாக இருக்கேன்.
4: 15 வருஷமாக இங்கே இருக்கீங்கல்லக்கா. ஸோ அப்போ இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா?
5: அதெல்லாம் இல்லை, கிளைமேட்டு வந்து அப்படியே தான் இருக்குது.
4: இப்போ விலைவாசி எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு இருந்தால் ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் அக்கா சொன்னாங்க 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த விலைவாசி அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலைவாசி இங்கே ஏற்காட்டில் காக்கம்பாடியில் எப்படி இருக்குது?
5: இப்போ முதல் இருந்ததோட இப்போ அதிகமாக இருக்குது. அதிகமாக நம்ம 10 ரூபா எடுத்துகிட்டு போனாலும் 10 ரூபா சேர்ந்து தான் செலவாகுதோ ஒழிய கம்மியாக செலவாகல.
4: ஓகேக்கா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் என்னென்ன?
5: எங்களுக்கு ரேஷன் கடை வேணும். இங்கேருந்து டெய்லியும் நாங்கள் ரேஷன் கடைக்கு இங்கேருந்து டெய்லியும் நடந்து போய்கிட்டு அங்கே

0: இந்த வாங்கிட்டு கூட்ட நெரிச்சல்ல நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு காக்கமடிலே ரேஷன் கார்டு வேணும், பஸ் வசதி மதியமும் வேணும், காலையில சாயந்தரம் மதியம் இது மூணு நேரமும் வேணும்.
1: ஓகேக்கா, இப்போ பஸ் வசதி வந்துட்டு காலையில எத்தனை மணிக்கு வருது, சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருது?
0: ஸ்கூல் டைம்ல வருது, காலையில 7:30 வருது, ஈவினிங் வந்து 4:30 வந்துடுறாங்க. அதுவும் பஸ்ஸு அங்கே பிள்ளைங்க வந்து ஒழுங்காக ஏறி வர முடியல, பிள்ளைங்க வந்து கரெக்டான நேரத்துக்கும் வர முடியல. பஸ் வந்து அந்த பிள்ளைங்க வர்றதுக்குள்ள பஸ்ஸை எடுத்துடுறாங்க. அதே கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வர முடியல, ஒழுங்காக வர முடியல, நடந்து தான் பாதி பிள்ளைங்க வராங்க.
2: ரொம்ப பொறுமையாக நமக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க கனகா அக்கா, ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்லேயே தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பகிர்ந்துக்கணும், நம்ம ரேடியோவில் ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787770787 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜை தட்டிவிடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: Motherfucker!
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் தர்மராஜா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய பாடலை பாடுவாங்க. அந்த பாடல் நான் எங்கே போய் பதிவு பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய பில்லேரி கிராமத்தில் தாங்க.

அங்க ஒரு கோயில் திருவிழா நடந்து, அந்த திருவிழால கலந்துக்கிறதுக்காக நம்மள கூப்பிட்டு இருந்தாங்க. நம்மளும் அங்க போய் கலந்துகிட்டு இருந்தோம். அந்த திருவிழால வந்துட்டு தங்கசாமி அப்படின்ற ஒரு அண்ணா வந்துட்டு இந்த பாடலை பாடினாங்க. அவர் மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து சிலருமே பாடினாங்க. வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அந்த பாடல இருந்து ஒரு சின்ன பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: பிறந்த பாளருக்கோயா ராமருக்கே பட்டந்தானா தரிகனும்
1: ராமருக்கே பட்டா தரி

என்னுடைய மகனாக மூத்தவங்க ராமருக்கு இந்த அயோத்தி நகரத்த பட்டம் தரிக்கணும். சீமையாசியனுக்கு சீட்டோலா அனுப்பணும், நாட்டான நாட்டுக்கு நல்ல வாழ அனுப்பணும், தேசாதி தேசத்துக்கு தெரிஞ்ச வாழை அனுப்பணும். அம்மா நீ சொல்ல அப்போது கையானவன் சுவாமியெல்லாம் சொல்லி வர்ற கேளுமையா.

0: ரொம்ப பொறுமையா அழகா இந்த பாடலை பாடி கொடுத்த தங்கசாமி அண்ணாவுக்கும் அவங்களோட குழுவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை தொடர்ந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
1: 1000+ மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
2: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566664663.
2: அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய

0: வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு பறவையோட அழகை பார்த்தாலே அது என்ன பறவைன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் பிறை நிலாவ மாதிரி நீண்டு வளைந்த ஒரு அழகு இருந்தா? அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான கரையோர பறவை தான் யுரேசிய விம்ப்ரல். இந்த பறவை நம்ம சேலத்திலையுமே இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. கர்லு வகை பறவைகளில் பரவலாக இருக்கக்கூடிய இனங்களில் இந்த பறவையுமே இருக்குங்க. 1758 வருஷம் கார்ல் லின்னேயஸ் இதை முதல் முதல்ல அறிவியல் ரீதியாக விவரிச்சாரு. ஆனால் இந்த பறவையை தனித்துவமாக்குறது அதோட பேர் மட்டும் இல்லை, அதோட அழகு தான். நீண்ட மெதுவாக வளைந்து செல்லக்கூடிய அழகு, அந்த அழகு பிறை நிலவை நினைவுபடுத்துறதுனால இதோட நியூமெனியஸ் அப்படின்ற பேரின பெயரோட பின்னணியிலையும் புதிய நிலவு அப்படின்ற பொருளோட தொடர்புடைய கிரேக்க சொற்கள் இருக்கிறதா சோர்ஸ் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லை, விம்ப்ரல் அப்படின்ற ஆங்கில பேரே இந்த பறவையோட அலைப்பொழியை பின்பற்றிய பெயராக சொல்லப்படுது. இப்போ இந்த பறவையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சாம்பல் கலந்த பழுப்பு நிற உடல், வெள்ளை நிற முதுகு மற்றும் பிட்டம் கொண்ட சில துணை இனங்கள், அதோட அந்த நீண்ட வளைந்த அழகு. யுரேசி விம்ப்ரல் சுமார் 37-47 சென்டிமீட்டர் நீளமும் 75-90 சென்டிமீட்டர் வரைக்கும் இறக்கை விரிப்புமே கொண்டது. இதோட எடை எவ்வளோ இருக்கும் எவ்வளோ தெரியுமா? சுமாராக 270-493 கிராம் தாங்க, அதாவது 1/2 கிலோ தான் இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு நடுத்தர அளவிலான பறவை மாதிரி இருந்தாலும் இறக்கைகளை விரிக்கும் போது அதோட அளவு இன்னும் பிரமிப்பாக தெரியும். பறக்கும்போது இன்னொரு முக்கியமான அடையாளம் அதோட வெள்ளை நிற பிட்டம். இந்த வெள்ளை பகுதி யுரேசிய விம்ப்ரல்ல அடையாளம் காண உதவக்கூடிய முக்கிய அம்சங்களில் ஒன்றா இருக்கு. ஆனால் இந்த பறவையோட உண்மையான சுவாரஸ்யம் அதோட பயணத்தில். யுரேசிய விம்ப்ரல் ஒரு வலசை பறவை. ஐரோப்பாவோட சில பகுதிகளிலிருந்து துணை ஆர்டிக் பழைய ஆர்டிக் பகுதிகளிலிருந்தும் இனப்பெருக்க காலத்தில் காணக்கூடிய இந்த பறவை பருவம் மாறும்போது தெற்கு நோக்கி பயணிக்குது. குளிர்காலத்தை ஆப்பிரிக்கா, தெற்காசியா, ஆஸ்திரேலியா மாதிரியான பகுதிகளோட கடற்கரையில் கழிக்குது. வலசையப்போ இது ஒரு கரையோர பறவையாக இருக்குங்க. இனப்பெருக்க காலத்துக்கு வெளியே ஓரளவு கூட்டமாகவும் வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது ஒரு பருவத்தில் வடக்கு பகுதிகளில், மற்றொரு பருவத்தில் 1000-கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி தெற்கு பகுதிகளில் இருக்குங்க. இது ஒரு பறவையோட பயணம் மட்டும் இல்லை, பருவநிலையோடு இணைந்த இயற்கையோட ஒரு சுழற்சியும் கூட. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை நினைவோ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பழங்குடி சமூகத்தோட பேர், அவங்க வாழ்ந்த நிலத்தையும் இயற்கையை எப்படி பிரதிபலிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய ஒரு சமூகத்தோட பேருக்கு பின்னாடியே ஒரு சுவாரஸ்யமான இயற்கை அடையாளமுமே இருக்கு. அவங்க தான் கபில் பர்ரா அப்படின்றவங்க. இவங்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நீங்கள் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, கபில் பர்ரா அப்படின்றது பல எழுத்து வடிவங்கள்ல குறிப்பிடப்படுதுங்க. இந்த மக்கள் கிழக்கு மத்திய குயின்ஸ்லாந்தை சேர்ந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் தான். ஆனா இவங்களை பத்தின பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் ரொம்பவுமே கம்மியா இருக்கு அப்படின்றது இந்த வரலாற்றோட முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. கபில் பர்ரா மக்கள் வாழ்ந்த பாரம்பரிய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆய்வாளர் நார்மன் டிண்டேல் கணிப்புப்படி அவங்களோட பாரம்பரிய நிலம் சுமார் 6700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்திருக்கலாம். இந்த பகுதி மெக்கன்சி மற்றும் ஐசக் ஆறுகளுக்கு மேற்குல பீக் மலைத்தொடர் வரைக்குமே சுத்தியுமே பல பகுதிகளில் இருந்ததா குறிப்பிடப்படுது. அவங்களோட வடக்கு எல்லைகள் கோதர்ஸ்டோன் பக்கத்திலேயே இருந்ததாகவும் பதிவு சொல்லுதுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சுத்தி மட்டும் இல்லாம ஆறுகள் மலைத்தொடர்கள் பரந்த நிலப்பரப்பு இதோடு இணைந்த ஒரு பாரம்பரிய நிலப்பகுதி. இப்ப வருவோம் அந்த பேரோட சுவாரஸ்யத்துக்கு. கபில் பர்ரா அப்படின்ற பேரு எங்கிருந்து வந்தது? மொழியியல் ஆய்வாளர் கவன் பிரீன் சொன்ன விளக்கத்துப்படி இந்த பேர் பிரி மொழி பேச்சு வழக்கோட தொடர்புடையதா இருக்கலாம். அதுல கபுல் அப்படின்றது ஒரு வகையான கம்பளப்பாம்பை குறிக்கக்கூடிய சொல். அதனால கபில் பர்ரா அப்படின்றதுக்கு கம்பளப்பாம்பு மக்கள் அப்படின்ற பொருள் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஒரு சமூகத்தோட பேருக்குள்ளேயே அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தோட பேரு. இது நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துது. பழங்குடி சமூகங்களில் வரலாற்றை புரிஞ்சிக்கும் போது அவங்களோட மொழி, நிலம், இயற்கை இது மூணையுமே தனித்தனியாக பார்க்க முடியாது அப்படின்றது தாங்க. கபில் பர்ரா மக்களோட மொழியை பற்றின தகவல்கள் இன்னமுமே கம்மி தான். அவங்களோட சொந்த மொழி தொடர்பான போதுமான மொழியியல் தகவல்கள் பதிவு செய்யப்படலை. ஆனால் அவங்க பிரி மொழியோட ஒரு கிளைமொழியை பேசியிருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது ஒரு சமூகத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச தகவல்களை விட தெரியாமல் போன தகவல்கள் தான் இன்னும் அதிகமாக இருக்கலாம். அதுதாங்க வரலாற்றோட ஒரு முக்கியமான சவால். கபில் பர்ரா அப்படின்ற பேரு வரலாற்றில் இன்னொரு இடத்துலையுமே இருக்கு. டவுன்ஸ்வில் கபில் பர்ரா ரெஃபரன்ஸ் குரூப் அப்படின்ற அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 1998 மேக்னெட்டிக் ஐஸ்லாந்தோட சில பகுதிகளை சார்ந்து 2 நேட்டிவ் டைட்டில் கிளைம்ஸ் தாக்கல் செய்யப்பட்டதா நம்பப்படுது. ஆனால் அந்த அமைப்பு டவுன்ஸ்வில்லோட உள்குருபா மக்களுக்கும் பாம் ஐஸ்லாந்தோட மண்பரா மக்களுக்கும் செயல்பட்டதா குறிப்பிடப்படுது. பழங்குடி மக்களோட வரலாறு அப்படின்றது கடந்த காலத்தை பற்றின ஒரு கதை மட்டும் இல்லை. நிலம், அடையாளம், மொழி, உரிமை இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்கக்கூடிய ஒரு நீண்ட பயணம்தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா, எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டாடா பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். அதாவது தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையும் வாழ்க்கை நினைவுகளையும் கதையாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்றைக்கி ஒரு பானை தொழில் செய்யக்கூடிய ஒரு தாத்தா, அவருடைய ஒரு லைஃப் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருமே சினிமாவில் பார்த்துருப்போம், ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போமா அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ரொம்ப இன்டீரியரான சில கிராமங்களில், சாரி இன்டீரியர் இல்லை, ரொம்ப ரேரான சில கிராமங்களில் அந்த மண்பாண்ட தொழில் அவங்க பண்ணுறவங்க அந்த சக்கரை மாதிரி சுற்றி அதில் வந்து அந்த பானையெல்லாம் தயாரிப்பாங்க. அப்படியே அது வந்து சுற்றும். நான் வந்து இது ரியலாலாம் பார்த்ததில்லை, சினிமாவில் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அப்படியே அந்த சக்கரத்தை வந்து சுற்ற வச்சுட்டு அதில் வந்து அந்த பானையை அப்படியே செய்வாங்க. இன்னும் நிறைய மண்ணில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் செய்வாங்க. ஸோ அப்படி ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு தாத்தாவுடைய ஒரு ஸ்டோரி. அவர் ஏன் இந்த தொழில் வந்து பண்ணுறாங்க, இது எவ்வளோ அவருக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு வேலையை தான் அவர் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா, அதாவது அவங்களுடைய தாத்தா, அதற்கப்புறம் அப்பா, அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயந்தான் பண்ணுறாங்க, இந்த தொழில். ஸோ இதை பண்ணதுனால அவங்கள பார்த்து இவரும் வந்து கற்றுக்கிட்டார். சொல்லப்போனால் இது அவங்க தாத்தா அப்பா அதற்கப்புறம் இவர் இந்த மாதிரி அந்த வழி வழியாக பண்ணக்கூடிய ஒரு பரம்பரை தொழில் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது முதல்ல இவங்க எப்படி அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏரிகளில் அந்த களிமண் இருக்கும் இல்லைங்களா, அந்த களிமண்ணை

வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை நல்லா பிசைவாங்க. ஸோ அந்த களிமண்ணை நல்லா பிசைஞ்சு, ஸோ அதில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன பொருட்கள்லாம் கூட இருக்கும், கண்ணாடி இருக்கலாம், முள் இருக்கலாம், இன்னும் இன்னும் சில பொருட்கள்லாம் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சரியாக வந்து ப்ராப்பராக ஒரு களிமண், ஒரு தூய்மையான களிமண்ணை மாற்றி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சக்கரம், அந்த சக்கரம் சினிமாவில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், அந்த மண்பானை செய்யக்கூடிய அந்த சக்கரம் சுற்றும், அதிலருந்து அப்படியே மண்பானை அழகாக மேலே வரும். ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதில் வந்து என்ன நிறைய பொருட்கள் செய்வாங்க, குறிப்பாக பானை அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வர்றதுக்கு அதை பயன்படுத்தி தான் செய்வாங்க. ஸோ அந்த சக்கரத்தில் வச்சுட்டு அதை வந்து ஒரு வடிவம் கொடுப்பாங்க, பானை, குடம், அதற்கப்புறம் அடுப்பெல்லாம் வந்து இதே களிமண்ணில் தான் செய்வாங்க. ஸோ அது வேறு ப்ராசஸ். ஸோ இப்படி வந்து செஞ்சு ஒரே நாளில் அதை செஞ்சுருவாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ அந்த களிமண் எடுத்துகிட்டு வரதுலேருந்து முழுசாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சில நாட்கள் ஆகும். ஸோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வெயிலில் காய வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

ஹலோ சேலம் மக்களே, திஸ் இஸ் பிரபாகரன் ஃப்ரம் தருமபுரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம் மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
2: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு மண்பாண்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு தாத்தா அவருடைய ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோட இந்த ஒரு பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நேட்டிவ் திருவள்ளூர் மாவட்டம், அங்கே வந்து ஒரு கிராமம். ஸோ இவருடைய பேர் வந்து கோவிந்தசாமி. அப்போ கிட்டத்தட்ட பல வருடங்களாக தாத்தா அப்பா இவங்க பண்ண அந்த ஒரு மண்பாண்ட தொழில், மண்ணில் களிமண்ணில் பானை, அதற்கப்புறம் அடுப்பு, அதற்கப்புறம் குடம், இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம பார்த்துருப்போம் நிறைய பழைய திரைப்படங்களில் அந்த ஒரு சக்கரம் வந்து இருக்கும், அதிலிருந்து அப்படியே அந்த பானை வந்து உருவம் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு பணி தான் செஞ்சிட்ருக்கிறாரு பல வருடங்களாக. அவர் சின்ன வயசுலேருந்தே இதுதான் ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு பானையெல்லாம் செஞ்சு முடித்து அதை மண்ணாக இருந்து கொண்டு வந்து அதை பானை செஞ்சு சந்தைக்கு கொண்டு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வரைக்கும் அது தயாராகக்கூடிய நேரம் அப்படின்றது இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் அதெல்லாம் தலையில் சுமந்துட்டு போயிட்டு, அந்த ஒரு மண்பாண்டங்கள்லாம் தலையில் சுமந்துட்டு போயிட்டு சந்தையில் போயிட்டு விற்பாங்க. ஸோ இந்த 2026 காலகட்டம் வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்த மண்பாண்ட தொழில் எந்த அளவுக்கு அழிஞ்சு

இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் அந்த சட்டி பானை அதெல்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம். என்னுடைய சின்ன வயசு இருக்கும்போது அந்த பொங்கல்லாம் வச்சா, அதாவது நார்மலாக வீட்டில் சமைக்கிறதே கூட அந்த பானையில் தான் சமைப்பாங்க. எப்போனா நான் அப்போ அந்த சின்ன வயசில் அந்த வளர்ந்து விவரம் தெரியும் இல்லைங்களா, அப்போ எங்களுடைய பாட்டிலாம் வந்து அந்த மண் அடுப்பில் தான் சமையல் செய்வாங்க, மண் பானையில் தான் வந்து தண்ணி வந்து குடிப்பாங்க, மண் பானை தான் வந்து அந்த சாப்பாடு செய்கிறது கூட பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த மண் பாத்திரங்கள் மண் பாண்டங்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்த காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவருடைய பணி அப்படின்றது, இவங்களுடைய அந்த பணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. இவங்களுடைய அந்த தொழில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது இன்றைய ஒரு சூழலில். அதுவும் ஸோ தொடர்ந்து இவருடைய கதையை, வாழ்க்கை பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: அது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு மண் பொருட்களை செய்யக்கூடிய கோவிந்தசாமி அவருடைய ஒரு வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நம்ம அந்த பழைய பானைகள்லாம் பார்த்துருப்போம், அது பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு சாதாரண மண்பானை அப்படி இருந்தாலுமே, அது தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் ஒரு 10 நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஏரியெலாம் இருக்கும், இப்போ அதே மாதிரி காடுகளில் கூட அந்த களிமண்லாம் வந்து இருக்கும். எல்லா இடங்கள்லேயும் களிமண்லாம் வந்து கிடைக்காது. ஸோ அந்த ப்ராப்பரான களிமண்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த களிமண்ணுக்குள்ளே இருக்கிற கல், மற்ற பொருட்கள், முள், அதுக்கப்புறம் புல்லுலாம் கூட இருக்கும், அதில் வந்து நிறைய டஸ்ட்லாம் வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த மண்ணை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அதற்கப்புறம் அது பானை செஞ்சு சந்தையில் கொண்டு போயிட்டு விற்று அந்த ஒரு பணம் வர வரைக்கும் ஒரு பல நாட்கள் வந்து ஆயிரும். ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் பானைகள் மழையினாலேயும் அந்த நினைச்சிட்டா அந்த ஒரு அத்தனை நாள் உழைப்பே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி இன்றைக்கி அதே மாதிரி வரவேற்பு, ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வரவேற்பு அந்த மாதிரி பானைகள் வாங்கறதில்ல, மண் அடுப்புகள் வாங்கறதெல்லாம் இருக்கா அப்படின்னா இல்லை. இருந்தாலும் இந்த தொழில் மேலே இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆர்வம், அதே மாதிரி தாத்தா அப்பா அதற்கப்புறம் இவர் இத்தனை தலைமுறையாக செஞ்சுட்டு வந்த அந்த தொழிலை வேணாம், இது இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க மனமில்லாமல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த மண் பொருட்களை யாரும் வாங்கலை, ஒரு பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் அந்த தொழில் மேலே இருக்க பாசத்தினால செஞ்சுட்டு வராரு இவர். இதனால் பெரிய லாபம் கிடைக்கிறதில்ல, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. இப்போ சந்தையிலலாம் போயிட்டு அந்த பொருட்கள்லாம் அவர் வந்து அந்த தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு ஒரு கடை மாதிரி போட்டால் கூட அது யாரும் வாங்கலைன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்து இருக்கும் நினச்சி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து அந்த களிமண்ணை கொண்டு வந்து ஒரு 10 நாள் அதை தயாரித்து சந்தை கொண்டு போயிட்டு யாரும் வாங்கலைன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக வந்து இருக்கும். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை

நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கோந்தசாமி அவரோட வாழ்க்கை கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து ஒரு மண்பாண்ட கலைஞர். மண், களிமண்ணில் அந்த பொருட்களை எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, பானை, அடுப்பு, அதற்கப்புறம் இன்னும் அழகு பொருட்கள். ஸோ இதெல்லாம் செஞ்சு சந்தையில் போயிட்டு விற்பார். இது அவருடைய பரம்பரை தொழில். தாத்தா, அப்பா, அதற்கப்புறம் இவர். ஆனால் இவருக்கப்புறம், அதாவது தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா பண்ணார், அப்பாவுக்கு அப்புறம் இவர் பண்ணார், இவருக்கு அப்புறம் இவருடைய பையன் வந்து பண்ணியிருக்கணும், இவருடைய ஜென்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதற்கு வந்து காரணம், இந்த காலம் வந்து மாறி போச்சு அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து அந்த மண்பாண்ட பொருட்கள் யாரும் விரும்புறதில்லை. வாங்குறவங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சந்தைக்கு போனால் முன்னாலாம் நிறைய கடை இருக்கும், இப்போ ரேராக ஒரு சில கடை மட்டும் இருக்கும். அதே மாதிரி முன்ன நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, இப்போ ஒரு சிலர் மட்டும் இதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்படியே வந்து காலம் மாறிப்போச்சு அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி, உண்மையிலே வந்து இந்த காலம் வந்து மாறிப்போச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த உணவு முறை, பயன்படுத்திகிட்டு இருந்த பொருட்கள், ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வாழ்க்கை முறை எல்லாமே டோட்டலாக தலைகீழாக மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாறிப்போன வாழ்க்கையில் தன்னுடைய தொழில் மேலே அவர் வச்சுருந்த காதல், ஒரு பாசம், தான் செஞ்சிட்டு வந்த தொழில் இதை வந்து விட்டுறவே கூடாது பிடிச்சதுனால, ஸோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரவர் தான் கோவிந்தசாமி. ஸோ அவருடைய கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நிறைய பொருட்கள் பிளாஸ்டிக்கில் வந்துடுது, அதே மாதிரி சில்வர் பாத்திரங்களாக வந்துடுது இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க. மண்பாண்ட பொருட்களை யாரும் வாங்கி பயன்படுத்துறது இல்லை. ஒரு சில விஷயங்களுக்காவது, அதாவது தண்ணி நம்ம குடிக்கிறதுக்காவது மண் பானைகளை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. இன்னைக்கு கோவிந்தசாமி அவரோட ஒரு வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மண்பாண்ட கலைஞர், பானை, அடுப்பு, அதற்கப்புறம் இன்னும் சில பொருட்கள், அதையெல்லாம் தயாரிக்கிற ஒருத்தர். அந்த சக்கரம் வச்சு அதை உருவம் கொடுத்து அந்த மண்ணை பதப்படுத்தி அதற்கப்புறம் சந்தையில் கொண்டு போயிட்டு விற்கக்கூடிய ஒரு நபர். அவரோட வாழ்க்கை கதையை நான் சொல்லிகிட்ருக்கேன். அவருக்கு இந்த ஒரு தொழிலை சொல்லி கொடுத்தது அவங்களுடைய அப்பா. ஆனால் இவருக்கும் வந்து ஒரு ஆசை இருந்ததுங்க. என்ன ஆசை அப்படின்னா, இந்த ஒரு தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த தொழிலை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் வந்து இல்லை. இன்றைக்கி எல்லா தொழிலையுமே விரும்பி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அந்த பழைய பாரம்பரிய தொழில்கள், எக்ஸாம்பிள் இந்த மண் பானை செய்கிறது, மண் பொருட்கள் செய்கிறது, ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா இதை வாங்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ வருமானம் இல்லாததுனால இதை கற்றுக்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஸோ அதனால் இவங்க வீட்டில் இருக்கிற இவங்களுடைய பையன், பேரன், இவங்களுக்கு கூட ஏன் கற்றுத்தரல அப்படின்னா, ஸோ இதை பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு பணம் கிடைக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ஸோ அவங்க வந்து வேறு ஏதாச்சும் நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தினால அந்த ஒரு தொழிலை இவர் வந்து சொல்லி கொடுக்கல. ஆனால் இந்த தொழில், இந்த கலை கோவிந்தசாமி அவர்களோட முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அது அவருக்கு ஒரு பெரிய வேதனையை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு வேதனை வருது இல்லைங்களா, அதுதான் அவர் தொழில் மேலே வச்சுருக்க இது. யாருமே ஏதாச்சும் ஒரு விஷயம் போனால் நமக்கு பெரிய ஒரு தாக்கம், வருத்தம் அது இருந்தால் தான் அது மேலே உண்மையால் நம்ம வந்து ஒரு பற்று பாசம் வச்சுருப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவருமே நார்மலாக ஒரு பணத்துக்காக இதை செஞ்சுருந்தா வேறு இடத்துல பணம் கிடைக்கும், வேறு வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் இவர் செஞ்ச இந்த வேலை அவருடைய ஆன்மாவோட, அவருடைய உயிரோட கலந்ததுனால, அவரோட மனதோட ஒரு நிறைஞ்சி இருந்ததுனால இதை இந்த கலை அழையுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேலே இந்த மண் பாண்ட தொழிலை அவர் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. கோவிந்தசாமி அவர்களுடைய கதையை கேட்டுட்ருக்க நேயர்கள் எல்லாரோட மனசுலேயும் ஒரு சின்ன வருத்தம் வந்து இருக்கும். இந்த கலையை தாண்டி, இந்த கலை மேலே அவர் வச்சிருக்கிற ஒரு பாசத்தை நினச்சி எல்லாருமே வந்து ஒரு சின்ன வருத்தப்பட்டிருப்பாங்க. மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.